சபரிவானொலி அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நமது சபரிவானொலி 4ஆம் ஆண்டு துவக்க நாளாக இன்று ஆரம்பமாகிறது. இதன் பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். பக்தி பாமலை இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக முதலில் விநாயகரை வணங்கி வரவேற்போமா?

என்ன சபரி சொந்தங்களே, நமது சபரி வானொலி 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்த இந்த நாளில் முதன் முதலில் விநாயகரை அழகாக அருமையாக தொழுதோம். அடுத்ததாக முருகரை கூப்பிடுவோமா? வாருங்கள்.

நமது சபரி வானொலியில் இன்று 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இந்த சிறப்பு நாளில் அழகான பக்தி பாமாலை வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சபரி வானொலியில் ராமர் கதையை கேட்போமா? வாருங்கள்.

சீதையின் சுயம்பரம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே ஜனகனின் மண்டபத்தில் மாலை ஏந்து வந்த ஜானகியை வெண்ணிலா மண்ணிலா வந்ததென்று மன்னவர் எல்லாம் பார்க்க, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணெடுத்து பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்லத்தோழிகள்.

சாரிதம பமகரிசயானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். சகரிகமனிதமனினி புலிகளின் பலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார். தகஜனு தயானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். தகஜனு தகஜிமி தக தோளில் மலையை தூக்கிய வீரர் வந்தார். நீதம பமகரி

வந்தவர்கள் முட்டி தெரித்து விட சட்டென்று பூமியில் விழுந்தார். வில்லொழிக்க அங்கு வந்த வேந்தர் தம் பல்லது உடைபட விழுந்தார். தொடை தட்டி எழுந்தவர்கள் முட்டி

சீதையை மறு கண்ணால் பார்த்து நின்றான். மறு நொடியில் வில்லெடுத்து அம்பு தொடுத்தான். முறிந்தது சிவதனசு, அந்த ஒலியுடன் சிரித்தது அவள் மனசு. ஜெய ஜெய ராமா சீதை ராமா, தசரத ராமா ஜனகன் மாமா, ஜெய ஜெய ராமா சீதை ராமா, தசரத.

நமது சபரி வானொலி இன்று 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்த இந்த நன்னாளில் சிறப்பு பக்தி பாமாலை வலம் வந்து கொண்டிருக்கிறது. தொகுத்து வழங்கும் நான் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். அடுத்ததாக நமது சபரி வானொலி பணி சிறக்க வேண்டி திருச்செந்தூர் முருகனை அழைப்போமா?

சபரி வானொலி வழங்கும் பக்தி பாமாலை நிகழ்ச்சியில் நான்காம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இந்த திருநாளில் கற்பூர நாயகியை அழைப்போமா?

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:35. தங்களின் பதிவுகள் இதோ. இயக்குனர் அவர்கள், இன்று நமது சபரி வானொலி 4வது ஆண்டை அடியெடுத்து வைக்கும் ஒரு சிறப்பான நாள். நம் வானொலியில் பயணித்த சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் நிலை இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் அறிவிப்பாளர் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து கற்பூர ஆராதனை காட்டுகிறார்கள். அறிவிப்பாளர் அவர்கள், சபரி வானொலி இன்று 4வது ஆண்டு துவக்க நாள், இதன் பணி மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் என்று கைத்தட்டி பாராட்டுகிறார். சென்னையிலிருந்து அகில ஸ்ரீதர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து தனது வாழ்த்தை தெரிவிக்கிறார். அறிவிப்பாளர் அவர்கள் இரு கை கூப்பி வணங்கி நிற்கிறார். இயக்குனர் அவர்கள், கணபதியின் அருளால் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க விநாயக பெருமானை வணங்குகிறேன் என்றும், செந்தூர் முருகன் கோவிலிலே பாடலை நானும் கேட்டேன் என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் கற்பூர ஆராதனை காட்டி அடடா ஆஹா என்று கண்முன் முருகனை, திருச்செந்தூர் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். ஆஹா ஆஹா, அழகான பாடல் என்று இயக்குனர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று அறிவிப்பாளர் அவர்களும், ராமாபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள், நம் சபரி வானொலியில் இன்று பக்தி பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது, சிறப்பு, வாழ்த்துக்கள், அருமை, சூப்பர் என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள், ராமன் கதை கேட்கிறேன் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி என்றும் ராமரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் அவர்கள். எக்ஸலண்ட் பாடல் என்றும், ராமர் கதை கேளுங்கள் பாடல் அழகு அழகு என்று சூப்பர் சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். சீராமணியூர் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். அருமையான பாடல் என்றும் இயக்குனர் அவர்கள், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறைவேன் என்று சிறப்பு மிக சிறப்பு பாடல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள், 4வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கும் நமது சபரி வானொலிக்கும் அதனை சிறப்பாக வழிநடத்தும் இயக்குனர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடரட்டும், உங்கள் இசைப்பணி சிறப்பு, நன்றி. இயக்குனர் அவர்கள், கற்பூர நாயகியே கனகவல்லி, அருமையான பாடல் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும் அறிவிப்பாளர் அவர்கள், அம்மன் துணை என்று அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், 4வது ஆண்டு சபரி வானொலிக்கு என் வாழ்த்துக்கள் என்று, ஹாப்பி பர்த்டே டு யூ செல்வம் செல்வி என்று ஒரு போஸ்டர், நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் கேட்கும் போது கோவில் திருவிழா நினைவிற்கு வருகிறது. இன்று நமது சபரி வானொலியிலும் ஒரு திருவிழா தானே. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள், சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். சபரி வானொலி 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நாள் நமக்கு பொன்னாளே. சபரி வானொலியில் நாம் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலிக்கு மீண்டும் நன்றி, வாழ்த்துக்கள் என்று மலர்தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். நெஞ்சன் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று சபரி வானொலிக்கு, நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்கிறோம், நன்றி. வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன். சபரி வானொலியில் இயக்கும் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் அதை சார்ந்த அந்த சபரி சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், கேக் வெட்டலையா என்று கேட்கிறார். வெட்டலாம் வெட்டலாம்.

தேன்மொழி முருகன் அவர்கள், சபரி சொந்தங்கள் ஆகிய நாம் எல்லோரும் சேர்ந்துதான் கேக் வெட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்களுக்கு. நல்ல மனத்தில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் அறிவிப்பாளர் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். சபரி வானொலியை கண்முன் கொண்டு வந்தும், சரத் அவர்களே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று பூங்கத்தோடு நிற்கிறார் சிறப்பு. நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், நிறைந்த நல்வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி என்றும் கலக்கிறீங்களே என்று தேன்மொழி முருகன் அவர்களும் அறிவழகன் மங்கை அவர்கள், எல்லோர் மனதிலும் குடியிருப்பது நமது சபரி வானொலி என்று சிறப்பு. நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் 100க்கு 100 உண்மை என்றும், ஆகா பாடலை கேட்க கேட்க ஆனந்தம் என்று கூறியிருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக, இன்று நமது சபரி வானொலி 4ஆம் ஆண்டு துவக்க நாளாக இன்று அடியெடுத்து வைக்கும் இந்த நன்னாளில் கிறிஸ்துவ சகோதரர்களுக்காக ஒரு பாடல்

பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், ஆஹா, இந்த பாடலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, சூப்பர் என்றும், அடடா ஆஹா என்ற அறிவிப்பாளர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள், கண்ணேவா கண்மணியேவா பாடலை கேட்க கேட்க இனிமையாக இருக்கிறது, நன்றி நன்றி என்றும் கைகூப்பி வணங்கியும் இருக்கிறார்கள். இனிமையான குரலில் பாடல் கேட்க கேட்க ஆனந்தம், நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், 1 கோடி செல்வம் இருந்தென்ன லாபம், உனை போல பேர் சொல்லுமோ. சிறப்பு. அருமை. அடுத்ததாக வரும் பாடல்

இன்று நமது சபரி வானொலி 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இந்த பொன்னாளில் சிறப்பு பக்தி மாலை வலம் வந்து கொண்டிருக்கிறது. வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். அடுத்ததாக ஆஞ்சநேயரை அழைப்போமா?

பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து அடடா ஆஹா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கை கூப்பி நன்றி என்றும், உங்கள் திறமை யாருக்கு வரும் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் ஸ்ரீராம ஜெயம் என்று ஸ்ரீராமரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் வெற்றிலை மாலை உந்தனுக்கு, வெற்றிகள் யாவும் எங்களுக்கு, ஆஞ்சநேயர் பாடல் அருமை அருமை என்று கைகூப்பி வணங்கி பாராட்டியிருக்கிறார் சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் இந்த நன்னாளில் நம் அனைவருக்கும் நல்ல வெற்றிகள் பிறக்கட்டும் என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஞ்சநேயரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்றும் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். என்னை என்று நினைக்கிறேன், தெரியவில்லை. அருமை என்று பூங்குத்து கொடுத்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக வரும் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒரு சிவன் பாடல் இதோ வருகிறது.

தேன்மொழி முருகன் அவர்கள் உங்களைத்தான் நன்னி என்று கூறியிருக்கிறார். நன்றி சிறப்பு, கட்டியணைத்து முத்தம் கொடுத்ததுக்கு. அழகான பாடல் என்று கை கூப்பி வணங்கி ரொம்ப நன்றிங்கோ என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் சிவாய நம என்று சிவனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு சிந்தனை துளி, ஒவ்வொரு மனிதருக்கும் பெற்றோர்களே ஆதி பகவான்கள், போற்றுவோம். இனிய நற்காலை நல்விடியல் நமக்களித்த முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஓம் நமச்சிவாயே என்று சிவனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிவாய நம என்று கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிவனை. மற்றும் அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டாடடா ஆஹா என்று பின்பட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் சிவன் பாடல் மிகவும் அருமை, நிகழ்ச்சி நிறைவு பாடல், மன நிறைவை தரும் பாடல், சிறப்பு என்றும் சூப்பர் என்றும் நன்றி. அறிவிப்பாளர் அவர்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று சிவனையும் பார்வதியையும் கண்முன் கொண்டு வந்து வாழ்க வளமுடன் என்று சிவனையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிவமே சிவமே என் சித்தம் முழுவதும் சிவமே, அருமை சிவன் பாடலை கேட்பது என்றால் எல்லையில்லா ஆனந்தம், இந்த பாடலை தந்த உங்களுக்கு நன்றி என்று சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று கைகூப்பி வணங்கி இருக்கிறார்கள். அறிவிப்பாளர் அவர்கள் அஹா அஹா அழகான பாடல், சிவமே சிவமே சூப்பர் சூப்பர் என்றும் சிவனையும் பார்வதியும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஓம் நமச்சிவாயே என்று அறிவழகன் மங்கை அவர்கள். 10 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இருக்கா? இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு வரும், ஆனால் எப்படி வரும்னு தெரியல. எப்படி வரும்னா யார் நடத்துகிறாங்கன்னு தெரியல, ஆனால் உண்டு இருக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் நமது சபரியில் 4ஆம் ஆண்டு அடி வைத்து வைத்ததற்கு இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு திருவிழா மாதிரி ஆகிவிட்டது. பாடல்களை தொகுத்து வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. சபரி வானொலி மீண்டும் வாழ்த்துக்கள். ராமபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள் சிவாய நம என்று நமச்சிவாயம் என்று சிவனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு சிந்தையான் என்ற சிவனே வாழ்க என்று சிவனை கண்முன் கொண்டு வந்து மிக்க நன்றி என்றும் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் நிகழ்ச்சி மிக அருமை வாழ்த்துக்கள் என்றும் சிறப்பு சேவை தொடரட்டும் என்று சரத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அழகாக கலர் கலராக மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து வரும், ஆனால் வராதா? வரும் வரும். இதுவரை சபரி வானொலி வழங்கிய 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்து துவக்க நாளான இன்று சபரி வானொலி வழங்கிய பக்தி பாமாலை சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று 1.5 மணி நேரம் வலம் வந்தது. கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. நமது சபரி வானொலி மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நன்றி நன்றி வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. சபரி வானொலி வழங்கும் ஆம் இன்று சபரி வானொலியின் 4வது ஆண்டில் அடித்து வைக்கிறது. அதனை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக நேரலை நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். நேயர் சொந்தங்கள் 8270330491 மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்த்துக்களை பகிருங்கள். நேயர் சொந்தங்களே, இன்று நம்முடன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் ஐயா அவர்களும், கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் ஐயா அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெறுகிறார்கள். அவருடன் உரையாடிக்கொண்டே நிகழ்ச்சி வளம் வரும் என்பதையும் நீங்களும் கலந்து கொண்டு சபரி வானொலியை வாழ்த்துங்கள். நேயர் சொந்தங்களே, இதோ ஒரு பாடலுடன்

மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு

அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போ

0: நன்றி நன்றி ஐயா நன்றி.
1: அதே மாதிரி நம்ம குடும்பத்தை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நானும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும்.
0: நன்றி.
1: நம்ம வந்து இப்ப மூன்றாவது முதலில் நாலாவது அடியு நம்ம சபரி குழந்தை மேலும் மேலும் வளரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.
0: நன்றி நன்றி ஐயா, நாங்கள் உங்களை பிரார்த்திக்கிறோம்.
2: இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரியான ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு ஒரு சாமானிய நேயர்களையும் கூப்பிட்டு வானொலியில ஒரு வழங்குறதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு முதல்ல நன்றி. நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வானொலிய பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு இணையதள வானொலி துவங்கணும்னு நிலை இயக்குனருங்கிற முறையில நீங்க எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி இதை இதுக்கான உங்களுடைய முன் உதாரணம் எப்படி பத்தி ஒரு சின்ன ரீகாப் பண்ணலாமா?
0: நிச்சயமாக ஐயா, ஒரு 4 வருடத்திற்கு முன்பு ஒருவருக்கு என் நண்பர், அதாவது வானொலி நண்பர், அவருக்கு திருமணம், அவர் அறிவிப்பாளராக இருந்தார். அவருக்கு திருமணம் என்பதால் அன்று அவர் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி தடைபட்டு விட்டது. என்னை வந்து நீங்கள் நடத்துவீர்களா அப்படி என்று கேட்டார்கள். எனக்கு தெரியாது என்று சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 4 நாட்கள் பயிற்சி எடுத்து முதலில் அறிவிப்பாளராக அறிமுகமானேன். நானும் ஒரு நேயரை போல் பாடல் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். பிறகு அறிவிப்பாளராக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு சிறப்பாக சென்று கொண்டிருந்தது அந்த வானொலியும், எனக்கு அறிமுகம் செய்த அந்த வானொலி. சிறிது ஒரு சிறிய நண்பர்களால், நண்பர்கள் தான் என்று சொல்ல வேண்டும், அவர்கள் அவருடைய நிகழ்ச்சி கொஞ்சம் தடைபட்டது என்பதற்காக நம் நிகழ்ச்சி குறை சொல்லி என்னை வெளியேற்றி விட்டார்கள்.
2: அப்புறம் நீங்க தனியா ஒரு வானொலி துவங்கலான்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தோணுச்சு?
0: ஆமாம் ஐயா, அப்படிதான் வெளியே வந்து எனக்கு நிறைய சொந்தங்கள் உதவி செய்து வானொலி ஆரம்பித்தேன் ஐயா.
1: நடத்துனீங்கல்ல அந்த நிகழ்ச்சியின் முதல் என்ன பேர் வச்சு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சீங்க?
0: நிகழ்ச்சி வந்து நீங்கள் கேட்டவை தான் நினைக்கிறேன் ஐயா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வாட்ஸ்அப் தளத்தில் பதிவு போட்டு பாடல் கேட்பது நிகழ்ச்சி தான்.
2: தாங்கள் முதன்முறையாக ஒளிபரப்பின பாடல்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: அமுதகீதம் என்ற நிகழ்ச்சி ஐயா, அது அமுதகீதம் என்ற நிகழ்ச்சியில் இப்போ வாட்ஸ்அப்பில் பாட்டு போட்டு கேட்கறது ஐயா.
1: ராத்திரி 7 மணிக்கு ஒளிபரப்பு, 6:30
0: ஆமாம். முதல்ல 4 மணி இருந்தது ஐயா, அது பிறகுதான் அது அதான் சொன்னேன். ஒரு சில நண்பர்களால் அது 6:30, 7 என்று மாறிவிட்டது.
2: பல்வேறு பரிணாம வளர்ச்சியால சபரி வானொலி ஒரு இணையதள வானொலியில ஒரு முன்னணியான ஒரு இடத்தை பெற்றிருக்குன்னா அதுக்கு நிச்சயமா உங்களுடைய அந்த
0: என்னுடைய முயற்சி என்பது இல்லையா, உங்களுடைய ஊக்கம் தான் ஐயா. நான் எதுவும் செய்யவில்லை.
1: இதில் வந்து புதுசாக நம்ம இதே ராகம்னு ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து இந்த இது காட்டில் ஒரு கீதம் பாட்டு பாடவா, அப்புறம் நீங்கள் கேட்டது ராசத்து உங்கள் இருக்கும், கதை கதை சொல்ற நிகழ்ச்சி, இப்படிலாம் நிறைய ஒன்று ஒன்றா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு நம்ம வானொலி.
0: நிச்சயமாக
1: நிறையா காலத்தில் இன்னும் நிறையா நிகழ்ச்சி வரணும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு.
0: எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி
1: அறிவிப்பாளர்களும் நம்ம வர
0: சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி நான் அறிவிப்பாளராக இருக்கிறத விட நீங்கள் அறிவிப்பாளர் என்று தினமும் ஒரு அறிவிப்பாளர் நிகழ்ச்சி வந்ததுதானே என் மகிழ்ச்சி. அது சரியான முறையில் வளம் வந்திருந்தால் அனைவருமே அறிவிப்பாளர்கள் தான்.
2: ஒரு நேயருக்கு நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது பெரிய விஷயம். ஆனாலும் இப்ப நம்ம நேயர்களும் வரத்துக்கு ஆவலா இருப்பாங்க, அவங்கள
1: வரவேற்கலாம்.
0: நிச்சயம் ஐயா,
1: ராணுவ வீர படத்துல வாருங்கள் ஒன்றா சேருங்கள் அந்த பாட்டை கொடுத்துட்டு அப்புறம் நேயர்களையும் வரத்தோம்.
0: நிச்சயமா ஐயா,
1: நேயர்களும் வரலாம்.
0: நேயர் சொந்தங்களே, சபரி வானொலியை வாழ்த்த நீங்களும் வாருங்கள். 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வாருங்கள், வாழ்த்துங்கள்.

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். வாருங்கள் வாழ்த்துங்கள் என்று பாடல் ஒலிச்சு தின்றது. அதனை கேட்டுவிட்டு நானும் வாழ்த்த வந்துள்ளேன் என்று ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
1: உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி வானொலியில் இணைவது தென்றல் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆவடையாரி அக்காட்டையில்.
0: நலமாக இருக்கிறமையா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் ஐயா. நான்காவது ஆண்டில் அதிகரித்து வைக்கும் நமது வானொலிக்கு என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, வணங்குகிறேன்.
1: சிறப்பாக வளர்ந்து
0: நிச்சயம் நன்றி.
2: தொழில் பார்க்குறீங்க இல்லையா? நீங்க என்ன தொழில் பார்க்குறீங்க?
1: நாங்கள் டெய்லர்.
2: டெய்லர் பார்த்துட்டு
1: நிகழ்ச்சிகளை
2: வானொலியில நீங்க விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன? நம்ம நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எவ்வளவு தெளிவா கிடைக்குது, எப்படி இருக்கு பாடல்கள்லாம்?
1: வேற ஒரு நிகழ்ச்சி அவங்க நல்லதா இருக்கும் எங்களுக்கு. அந்த விஜய மேடம் புகுத்து வந்தது,
2: ஒரு வாழ்த்துக்களை நீங்க எந்த மாதிரி வாழ்த்துக்களை சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. உங்க சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னொரு முறை சபரி வானொலிக்கு
1: நமது சபரி வானொலி எல்லா இல்லங்களையும் உள்ளங்களையும் குடிகொண்டு நெல்மேல சிறந்து விளங்க என் நெஞ்ச நினைந்து நான் வாழ்த்துக்களை இந்த உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.
2: இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பாட்டு எங்க ஊர் பாட்டுக்காரன் படுத்துறது, எங்க ஊர் பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்தையும் கெட்டிக்காரன். அந்த இனிய பாடலை
2: ரொம்ப இனிமையா பாடுறீங்க, ரொம்ப இனிமையா பாடுறீங்க.
1: நன்றியா.
2: உங்களுக்கான பாடல் இப்போ
0: ஐயா பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சியில், பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இது போன்று எங்க ஊர் பாட்டுக்காரன் பாடலையும் பாடுங்களே ஐயா. பாடுங்கள் ஐயா, உங்கள் குரலில் நாங்களும் பாடலை கேட்டு மகிழ்கிறோம். நன்றி, வாழ்த்து உள்ளத்துக்கு நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா, மற்ற மகிழ்ச்சி. நன்றி. தென்காசி மாவட்டம் ஆவுடையார் மணி ஆஸ்கா தையல் கலைஞர் ஐயாவர்கள் அழகாக ஒரு வாழ்த்து தந்தார். அவருக்கு இதயம் கடிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இது அவர் கேட்ட பாடல் எங்க ஊர் பாட்டுக்காரன்.
3: எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன்.

0: அழகான அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது கேட்டு மகிழ்ந்தோம். தென்காசி மாவட்டம் ஆவடியானூர் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்தில் அந்த பாடல். அழகாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து சென்ற அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் நேர் சொந்தம் ஒன்று வாழ்த்த காத்து கொண்டிருக்கிறது. வணக்கம் ஐயா, வாருங்கள். யார், எங்கிருந்து வாழ்த்த வந்திருக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா. வணக்கம். மாவட்டம் மீச்சேரி சீராமணி அறிவழகன்.
0: வணக்கம் வணக்கம். வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறோம். உங்கள் வரவு மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: நம்ம நிகழ்ச்சியோட உங்களோட இணைந்து இருக்கோம். நம்ம மனோகரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ராஜேஷ் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: போகட்டும், அது கண்டான ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்கிறேன்.
3: நாங்க
1: வந்து நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்.
3: எத்தனை வருஷமா நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு 25 ஆண்டுகாலமா பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஒரு பட்டு எவ்வளவு நாள் ஆகும்?
1: இப்போ நான் நெய்யற புடவை வந்து 2 நாளுக்கு ஒரு புடவை நெய்யலாம் சார்.
3: மிக அற்புதமான ஒரு கை, அதாவது அது ஒரு கலை
0: சொல்லுவாங்க. விசை தெரியா?
1: இல்ல இல்ல, கைத்தறி.
0: கைத்தறியில 2 நாட்களுக்கு ஒரு முறை எப்படி ஐயா?
1: இதனுடைய வேலைப்பாடு வந்து குறைவா இருக்கு இல்லைங்களா? அதனால ஏன்னா வேலைப்பாடுகள் அதிகமா இருந்தா அந்த நாட்கள் அதிகம் எடுத்துக்கோ. இதே கொஞ்சம் வேலைப்பாடுகள் கம்மிங்கிறதுனால 2 நாளுக்கு ஒரு புடவை நெய்யலாம்.
0: சிறப்பையா.
3: பட்டுப்புடவைக்கே ரொம்ப பிரபலம். ஒரு பாடல்ல கூட வரும், சேலத்து பட்டென்று வாங்கி கொண்டவரை போய் பாரு, ஒரு பாடலே
1: இருக்கு.
0: ஐயா, பேரிலே இருக்கிறது இல்லையா?
3: சபரிவானொலி நிகழ்ச்சி பத்தி என்ன சொல்றீங்க
1: சார்? சபரி வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. இருந்தாலும் இன்னும் வந்து நேர நீதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். நிகழ்ச்சிகள் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறோம்.
0: அதுதான் உங்களை எதிர்பார்க்கிறோம்.
3: நிச்சயமா நம்ம நிலைய இயக்குனர் நம்ம கூட தான் இருக்காரு, அதனால அவரே அதை காரணம்
1: செய்வாரு. நிகழ்ச்சிகள் வந்து எல்லாமே சிறப்பா பண்றாங்க. முதல்ல வந்து நம்ம நிலை இயக்குனர் ஐயா அவர்களுக்கு, கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், அப்புறம் நம்ம அன்சி அக்கா அவங்களுக்கும், அப்புறம் நம்ம விஜய் அக்கா அவங்களுக்கும், மூணு பேருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அன்பழகன். ஆமா, மனைவி பேர் வந்து அலமேலு மங்கை. ஆமா, மகள் பேர் வந்து கிருத்திக்ஸா.
3: குடும்பம் போது அறிவும் அன்பும் இணைந்ததுதான் ஒரு மனித வாழ்க்கை. அதுக்கு வந்து
2: அன்பழகன் அறிவழகன் அழகனா இருக்குங்களா?
1: ஆமா சார், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிரெழுத்துக்களுடைய முதல் எழுத்துக்கள் அந்த ஒரு சிலதான் பேரு அமைஞ்சிருக்கும்.
2: உங்களுக்கு என்ன பாத்தீங்க?
1: எனக்கு வந்து புது வசனம் படத்துல இருந்து 1000 திருநாள் பூமியில் வரலாம் அந்த பாடல் கொடுங்க. எத்தனை திருநாள் வந்தாலும் இன்றைய நாள் போல் வராது இல்லைங்களா?
3: வானொலிகள் இருந்தாலும் நமது சபரி வானொலி மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை தாங்க நடத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து வர
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
3: சபரி வானொலி கேட்டவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா குவாலிட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம நேரம் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பேசுற மாதிரி இருக்கும்.
1: நன்றி
0: ஐயா. நன்றி நன்றி நிச்சயமாக நன்றி ஐயா.
1: நீங்கள்
0: கலந்து கொண்டதற்கும் நெஞ்சார்ந்த இதயம் கழிந்த நன்றிகள் ஐயா.
1: நன்றி நன்றி.
0: அழகாக நாம் சபரிமலையை வாழ்த்துச் சென்ற அறிவழகன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு இதயம் கடிந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இதோ அவர் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்களின் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்தது. புது வசந்தம், இன்று முதல் நமக்கும் அனைவருக்கும் புது வசந்தம் ஆரம்பமாகட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சியை பிறந்த நன்றி. நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: மனோகர் அண்ணா, ராஜேஷ் அண்ணா, கீதனேஷ் அண்ணா எல்லாம் இருக்கீங்க, அதனால கேக்குறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: மனோகரி அக்கா,
1: மனோகரி அக்கா வந்திருக்காங்க. அடி எடுத்து வைத்திருக்கிறதுக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி, சொல்லத்துக்கு நன்றி.
1: ஒரு இணையதளம் தனிப்பட்ட முறையில இவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அது கண்டினியூஸா உங்களோட சேவை தொடரணும்னு
0: வாழ்த்துறேன்.
1: எல்லா நேயர் சொந்தங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு தருவோம் கண்டிப்பா.
0: நிச்சயமா, நிச்சயமா. அது
1: மாதிரி தொகுப்பாளர்கள்
2: எப்படி நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க.
1: ரொம்ப சூப்பரா நடத்துறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாணி. அனுசியா சகோதரி ஆகட்டும், ரிஜி சகோதரி ஆகட்டும், நம்ம கீதநேசன் அண்ணா ஆகட்டும், ராஜேஷ் அண்ணா, மனோகர் அண்ணா எல்லாருமே இதே ராகம் வழங்கும்
0: போது பாடல்கள்லாம் சகோதரிகளை விட்டு விட்டு
1: நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம என்ன மாதிரி வரும்னு ஒரு எதிர்பார்ப்போட கேக்குற மாதிரி இருக்கு.
2: எந்த மாதிரி பாடல்கள் கொடுத்தாலும் அழித்த சகோதரி அதை எடுத்து வழங்குறாங்க.
1: அதை தேடி பிடிச்சி அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது அவங்க இத்தனைக்கு எல்லாரும் இல்லத்தரசிகளா இருக்காங்க, அந்த பொறுப்போட இனியும் எடுத்து நம்ம வானொலின்னு நினைச்சு அவங்க பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு. இப்ப நாங்கெல்லாம் சில நாள் கேட்போம், சில நாள் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம், முடியாது, டைம் இருக்காது. பட் அவங்க எல்லாம் அந்தந்த டேட்ல அவங்க அவங்க சொன்ன டைம்ல வந்து கரெக்டா அந்த ப்ரோக்ராம குடுக்கறது, நேயர்களை ஏமாத்தாம அந்த ப்ரோக்ராம குடுக்கறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் உண்மையாவே.
3: நீங்க வந்து பாட்டு பாடுற நிகழ்ச்சியில வந்து நல்லா பாட்டெல்லாம் பாடுறீங்க. இப்ப ஒரு ரெண்டு லைன் பாடிட்டு பாடானே.
1: இப்ப பாடுனா இந்த நிகழ்ச்சி வேற. இந்த நிகழ்ச்சி
3: அப்படி இல்ல, ஒரு ரெண்டு லைன் ஜாலியா இருக்கு, நாங்க ஆசைப்படுறோம்.
0: நேத்து பாடிய அந்த மந்திரமே மீண்டும் ஒரு முறை
2: பாதியிலே
0: போய்விட்டது அந்த பாடல்.
1: அப்புறம்
2: பாட்டுல மயங்கி போனே கீழே விழுந்துச்சா சார்.
1: பாடுங்க. ஜடானாம் சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜலி தரித்ராணாம்

0: ஆடும் பூவனம் அலைகள் வீசும் சாமரம்
1: நன்றி
2: வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவையில் இருந்து காயத்ரி அவர்கள் நம் சபரிமலையை வாழ்த்தி அழகாக ஒரு பாடலை பாடி சென்றார்கள். சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். இது அவர் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: தகிட தகுமி தந்தானா என்று அழகான பாடல் தந்தார்கள். கோவை காயத்ரி அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல். வாழ்த்திய அந்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் வாழ்த்த காத்து கொண்டிருக்கிறது. வணக்கம், வாருங்கள், யார் வாழ்த்த வந்திருக்கிறீர்கள்?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ரொம்ப அருமையா இருக்கும் சகோதரம்.
0: நன்றி.
1: சபரி வானதி 4வது ஆண்டுல அடியெடுத்து வச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வழங்கி கொண்டிருக்கிற தொகுப்பாளர்களும் சரி, மனோகரன் அண்ணா, ராஜு சகோதரன், அப்புறம் அனுசுயா சகோதரி, நீங்க வீகன் விஷ்ணையா, விஜய் அரசகுமார், எல்லாருமே அவங்கவுங்க வாணியில ரொம்ப அழகா வித்தியாசமான வாணியில வந்து பாடல்கள் தொகுப்பு அனுப்புற நேயர்களுக்குமே இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கேட்கறதுக்கு மறந்து போன பாடல்கள், அரிதான பாடல்கள் தொகுப்பு கூட நம்ம காட்டுநிலை வரும் கீதத்திலயும் சரி, இதய ராகத்திலயும் சரி, ரொம்ப அழகா அந்த தொகுப்பு வந்து வளம் வருது. எங்களை மாதிரி பழம பாடல் விரும்பிகளுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதம் இந்த வானொலின்னு சொன்னா அது வந்து மிகையாகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து முகஸ்துதி பண்ணிதான் பழக்கம் கிடையாது. எனக்கு முதல்ல இந்த மாதிரி கோர்வையா பேசியே ரொம்ப அனுபவம் இல்லை வானொலியில. அதனால வந்து இன்னும் கூட வந்து நம்ம வேற மாறுபட்ட நிகழ்ச்சிகளை தரலான்றது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம்.
0: சொல்லுங்கள், எப்படி தரலாம் என்று யோசிக்கிறேன்.
1: ஏதாவது ஒரு தொகுப்பு, ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது ஒரு தலைப்பை வழங்கிட்டு அதுல ஒரு 3 பாடல்கள், ஒரு 5 பாடல்கள், 6 பாடல்களை ஒரு முன்பதிவோட அழகா அதை வந்து ஒளிபரப்பலாம். அந்த மாதிரி வந்து நான் வந்து வேற ஒரு வானொலியில பயணிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு பெண் தொகுப்பாளராகவும் இருந்துட்டு இருக்கேன். சோ அதனால எனக்கு இந்த வானொலியிலயும் அந்த மாதிரி வந்து ஒரு பதிவு போட்டா நல்லா இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம்.
0: ஐயா கேட்டுக்கொண்டீங்களா? ஐயா ஐயா கேட்டுக்கொண்டீங்களா? ஐயா ஐயா கேட்டுக்கிறீங்களா? ஐயா
2: நிச்சயமாக நமது சபரி வானொலியில் அறிவிப்பாளராக நீங்களும் விரைவில்
0: ஒரு புதிய
3: நல்ல வாய்ப்பை மகேந்திரன் சார் வழங்குவார்.
0: நீங்கள் வழங்கவில்லை, நான் எதுவும் வழங்குவதில்லை.
1: மறுப்பதற்கான ஒரு விஷயமும் இல்ல. என்னன்னா நான் கொஞ்சம் நாரதர் மாதிரி சர்வலோக சஞ்சாரி, எங்க எப்ப இருப்பதே தெரியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு புனித பயணங்கள் அது இதுன்னு வீட்டு விசேஷங்கள்ல ரொம்ப ஒரு பிஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அது நான் வந்து ஒரு ஒரு கட்டுக்குள்ள அது வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சொல்றேன்.
3: நிச்சயமா புதன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய பாடல சபரி வானொலி நிச்சயமா ரொம்ப எதிர்பார்க்கிறது.
1: ஓகே, என்னுடைய விருப்ப பாடல அன்பு மேகமே பாட்ட ஒளிபரப்ப முடியுமா?
0: நிச்சயமாக நிச்சயமாக. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நம் சபரிமலையை வாழ்த்தி அழகான ஒரு பாடலையும் தேர்வு செய்துள்ளார்கள். அன்பு மேகம் இது காற்றலையின் வழியாக

0: கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பு. இணையதள வானொலிகளில் முதன்மை வானொலியில் ஒன்றான சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில் இந்த மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது ஒளிபரப்பு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நிலை இயக்குனர் கீதநேசன் சார் மற்றும் கும்பகோணம் கணபதி நகரில் மனோகரன் அண்ணா மற்றும் நானும் ரகோவை ராஜேஷ் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கேட்ட அந்த பாடல் சென்னையிலிருந்து அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சிறப்பான ஒரு பாடலை கேட்டு நமது சபரி வானொலிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றார். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் நமது சபரி வானொலியின் அறிவிப்பாளரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்களை அறிமுகப்படுத்திக்க உங்களை அறிமுகப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஒரு பழமையான ஒரு நிலை, அதனால சொல்றேன். உங்க பேரை சொல்லுங்க.
2: ராமபுரம் அலசியா.
0: நாங்கள் பேட்டி எடுக்க நீங்கள் எதிர் கூறுவது போல ஒரு வாய்ப்பு.
2: நானும் உங்களை போல ஒரு நேயராக இருந்துதான் மூன்று ஆண்டுகளாக நம் சபரி வானொலி ஒரு அறிவிப்பாளராக என்னை உருவாக்கிய கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள்.
0: தாங்கள் முதல் முதலில் சபரி வானொலியில் வழங்கப்பட்ட நிகழ்ச்சி குறித்து தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: முதலில் வந்து நான் வந்து பாட்டும் பதமும் பாடலும் என்ற நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு கொடுத்து உள்ளேன். அதன் பிறகு 11 மணிக்கும் ஒரு நம்ம கீதநேசன் தவறி விட்டாரு அந்த நிகழ்ச்சி வர இயலவில்லை என்றால் அதையும் நான் கொடுத்திருக்கேன். அடுத்து இப்போது காற்றினே வரும் கீதம் நிகழ்ச்சி காலை அறிவிப்பாளராக அந்த ஒரு நிகழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து 3 மணிக்கு இதய ராகம் நிகழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என் உடல்நிலை கொஞ்சம் அப்படி இருப்பதால் கொஞ்சம் மாறுதல் இருக்கின்றது. ஆனால் இன்று முதல் நம் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: எல்லாமே மாற்றங்கள் தான் மாறுதலுக்கு உள்ள உட்பட்டது. தங்கள் நிகழ்ச்சிகள் மிக அருமையான ஒரு நிகழ்ச்சிகள். தாங்கள் வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மற்றும் காற்றில் மனோகரன், உங்களிடம் ஏதோ கேள்வி கேட்க
2: விரும்புறேன்.
3: மனோகரன் பேசுறேன். நீங்க வந்து இந்த வானொலியில வந்து கலந்துகிட்ட அந்த அந்த இது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? அந்த நிலவரம் எப்படி இருந்துச்சு? அதை சொல்லுங்க.
2: எப்படி சொல்லுங்க, மற்றவர்களுக்கு மற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பேன். ஏனென்றால் மனிதனாக பிறந்தால் எவ்வளவோ கவலைகள் இருக்கும். ஆனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை நடத்தி கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு பாடல்களும் நம்ம குடும்பத்தில் அமைந்த ஒரு சூழ்நிலையாக பாடல் வரிகளும் வரும். அதையும் கண்டு ஒரு மனதை தேர்த்திக் கொள்வேன். அவ்வளவுதான்.
3: இதற்கு முன்பு வந்து இந்த என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தீங்க? கொஞ்சம் இந்த காட்டிலே ஒரு கீதம் இதய ராகத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பாட்டும் பதம் சொன்னீங்கல்ல, அதே மாதிரியே இந்த மாதிரி உச்சத்திரமா போட்டீங்கன்னு
2: கேள்விப்பட்டேன். 72 படங்கள் போட்டேன்னா 2:30 மணிக்கு போடுவேன் ஒளிச்சித்திரம்ன்றது மதியம். அதன் பிறகு நேரம் இருந்தால் பதமும் பாடலும் வரும். பதமும் பாடலும் முடித்த உடனே நம் கீதநேசன் ஐயா அமுத கீதம் என்ற நிகழ்ச்சி 6:30 இல்ல 7 மணி கூட கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான் நம் சபரி வானொலியில் சென்று கொண்டு இருக்கின்றது, சென்று கொண்டு இருக்கும். இதற்கு மேலும் எனக்கு ஒரு ஆசை ராஜேஷ், எனக்கு ஒரு ஆசை மறுபடியும் அந்த சினிமா துறையில் இருந்து ஒளிச்சித்திரம் பாடல் படம் போட வேண்டும் என்று ஒரு பேராசை. அது கூடிய சீக்கிர விரைவில் வரும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன்.
3: அதுக்கு இயக்குனர் வந்து ஆவணம் செய்வார். இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து தேவர் கூடியின் ஒரு ஐயப்பன் பாட்டு தான் வேண்டும். அது வந்து சிறப்பாக இருக்கும் அந்த பாடல் கேட்பதற்கு. அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். நாம் அனைவருமாக
0: நாங்கள் கேட்க நீங்கள் பாடல் ஒளிபரப்புவீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்க நாங்கள் பாடலை ஒளிபரப்பு.
2: நீங்கள் தானே ஒரு அறிவிப்பாளராக உரையாடி கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு எப்படி சொல்லுது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும்.
0: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் சபரி வானொலி அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. நீங்கள்
1: ஐயா ஐயா குறுக்கிட்டமைக்கு மன்னிக்கவும். ஐயா ஐயா குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். ஐயா ஐயா குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். ஐயா இவங்களுக்கு அறிவிப்பாளர் ஆகிறதுக்கு முன்னே இது எப்படி ஒளிபரப்பணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறதுக்கு என்ன சொல்வதுனே தெரியலையா. இதற்கு முன்பு ஒருவர் இவர்களுக்கு அதை பயிற்சி கொடுத்தார். இதுக்கு முன்பு ஒருவர் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இவர்களுக்கு சுட்டு போட்டாலும் அறிவிப்பாளர் ஆக மாட்டார், நான் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்தேன் இவர்களுக்கு புரியவில்லை என்று வெளியேறிவிட்டார். இவர்களுக்கு அறிவிப்பாளராக ஆகவே முடியாது, இவருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார் என்று அவர் கூறி சென்று விட்டார். அதன் பிறகு நான் ஓரிரு நாட்கள் தான் சொன்னேன், சிறப்பாக புரிந்து கொண்டார். அதாவது அவர்கள் வந்து
0: பாடகர் கேஜி யேசுதாசையே முத முதல்ல பாட போகும்போது திருவனந்தபுரம் வானொலியில அவரோட குரல் வானொலிக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாங்களாம். அதனால சில விஷயங்களை சொல்ற மாதிரி சொன்னோம்னா நிச்சயமா கேட்போம்,
1: இருக்க முடியுங்கிறத
0: நீங்க
3: ராஜேஷ் சொன்ன மாதிரி ஒரு கவிஞர்கள் தட்டி ஸ்கூல வந்தாங்க, வந்து நான் வந்து உங்க இசையில பாட்டு பாடணும்னு சொன்னாங்க. அது யாருகிட்டயும் யார் பாப்பா கிட்டமா வந்து கேட்டிருக்காங்க, அம்மா உனக்கு வந்து தமிழ் வந்து சுத்தமா வரமாட்டேங்குதுமா, தெளிவா வரமாட்டேங்குது, அதனால நீ போயிட்டு வாமான்னு சொன்னாங்களாம். நான் பாருங்க அவங்க சொல்லிட்டு போனாங்களாம், நான் தமிழ நான் சுத்தமா கத்துக்கிட்டு, ஏன்னா அவங்க வந்து தெளிஞ்சவங்க, அதனால வந்து நான் வந்து நல்லா பாட்டை நான் கத்துக்கிட்டு உங்க இசையில நான் வந்து நான் பாட்டு பாடலன்னா நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அதே மாதிரியே பஞ்சவாரி லட்சுமிங்கிற படத்துல தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த பாட்டு விட்டு அவர் இசையமைச்சு சுற்றுலா அம்மா பாடிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சில பேருக்கு தெரியாது, ஆனா இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. இப்ப ஒருத்தவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாலும் அதை வந்து நீங்க அவங்கள வந்து உளி என்ன சொல்லுவாங்கல்ல, நம்ம உளியால் அடிச்சு நம்ம சிலையா செய்யறோம்ல, அந்த மாதிரி
2: நீங்க சொல்வதற்கு மறந்து விட்டேன் நண்பர்களே. ஏனென்றால் எனக்கு வந்து ஊக்குவித்தது நம் கீதமேசன் தான், அதை நான் கடைபிடித்து இதுவரை நான் அந்த வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இதே நிகழ்ச்சி ஒரு நாள் அவர் கேட்டுவிட்டு ஆஹா இந்த அளவுக்கு நீங்க நடத்துறீங்களா என்று ஒரு பாராட்டி எனக்கு போன் பண்ணி சொன்னார். இதே கீதமேசன் ஐயா அவரிடம் சொல்லி இருக்கின்றார் அந்த ஒரு நண்பர். ஆனால் இதற்கு வந்து முழு காரணம் நம் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு, அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு
0: என்றவர்களையே என்று எங்களை போன்றவர்களையே ஒரு அறிவிப்பாளராக ஆக்கி சிறப்பாக இன்று அவர் பேச வைத்திருக்கிறார். அப்புறம் உங்களை பேச வைப்பதற்கு என்ன பெரிய கடினம் சொல்லுங்கள்.
2: ஏனென்றால் நான் வந்து சென்னை வானொலி எல்லாம் போயிட்டு நிகழ்ச்சி நடத்தி இருக்கேன், அந்த நண்பருக்கும் தெரியும் என்னை பற்றி, அது வேற விஷயம். ஆனா இதில் வந்து நேரடியாக இப்படி வந்ததற்காக இந்த ஒரு சொல்லை அவர் சொல்லி இருக்கின்றார் நம் கீதநேசனிடம்.
3: வசிஷ்டர் வாயால வந்து பிரம்மரிசி பட்டம் பெறத்துக்கு வந்து விஸ்வாமித்திரர் பல முயற்சி பண்ணாராம். அதே மாதிரியே ஒரு நாள் வந்து அவர் பிரம்மரிசி பட்டம் கொடுத்தாராம். அது மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து கீதநேசன் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு வழியை காமிச்சிருக்காரு.
1: ஐயா ஐயா அந்த பட்டத்தை நான் கொடுக்கவில்லை ஐயா, உங்களுக்கு உங்களுக்கு அறிவிப்பாளராக தகுதியே இல்லை என்று சொன்னவரே ஆஹா இவ்வளவு சிறப்பாக நடத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டார்.
3: அப்படியா,
1: சிறப்பா? ஆமாம் ஐயா.
3: பாடம் வருமா இப்ப
2: பாட்டு?
1: நன்றி. ராமபுரம் பகுதியில் இருந்து அனுஷா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: அழகான ஒரு ஐயப்பன் பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷி அவர்கள் விருப்பத்தில் பாடல் வழி சென்றது. வாழ்த்து சென்ற அந்த நெஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் வாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார். கோவையில் இருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம் வணக்கம்.
1: எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கிற சபரி வானொலியும் இன்னும் 1 ஆண்டுக்கு மேல வளர்ந்து இதோடைய நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பா அமையணும்னு வாழ்த்திக்கிறோம் சார். அருமையா நிகழ்ச்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அனுஷியா மேடம் ஆகட்டும், விஜய் அரசகுமாரன் ஆகட்டும், நீங்களாகட்டும், ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சிகள் எல்லாம்.
0: உங்கள் சகோதரர் ஆகட்டும், ஒரு சமையல் குறிப்பு சொல்லி, ஒரு பாடல், ஒரு சமையல் குறிப்பு சொல்லி, பாடல் சொல்லி, பாட்டு சொல்றது எவ்வளவு விஷயம். ஒரு எங்களுக்கு அந்த சமையல் குறிப்பே தெரியாது. நீங்கள் அதெல்லாம் செய்து சாப்பிடுகிறீர்கள் சிறப்பாக.
1: பாடல்களை வந்து நாங்க தொகுத்து கொடுக்கறோம். அது வந்து எந்த பாடல்களா இருந்தாலும் அனுஷா மேடம் சிறப்பா எடுத்து கொடுக்கறாங்க. அடுத்து பாட்டு ஒண்ணு நான் கேட்கட்டும், பாடட்டுமா நிகழ்ச்சி? அது வந்து நாங்க என்ன பாட்டு பாட போனாலும் சரி அருமையா தொகுத்து வழங்குறாங்க விஜய் அரசகுமாரன் அவங்க. இந்த 2 மேடத்துக்கும் எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். கீதநேசன் சார் வாட்ஸ்அப் நிகழ்ச்சியை அருமையா வழங்கிட்டு இருந்தாரு, இப்பதான் கொஞ்ச நாளா அது வரல. சிறப்பான முறையில தொகுத்து வழங்குற எல்லா நிகழ்ச்சியுமே நல்லா இருக்கும். இதுல குறிப்பா சொல்லணும்னா இதே ராகமும் பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா நிகழ்ச்சியும் தான். அதனால அந்த நிகழ்ச்சி கொடுக்குற அவங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். தவறி இன்னும் 100 ஆண்டுகள் சிறப்பா, இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் சார்.
0: நன்றி நன்றி.
1: எனக்கு வந்து பொன்னான வாழ்வு படத்துல வந்து வாழி நலம் சூழ அப்படிங்கிற பாட்டு, சவரி வானொலி இன்னும் வளர அதுக்கு வாழ்த்துற ஒரு பாக்கியத்தை கொடுத்த எங்களுக்கு கீதநேசன் சாருக்கு நன்றி தெரிவிச்சு இந்த பாட்டை கேட்டுக்கிறேன் சார்.
0: நன்றி நன்றி. வாழி நலம் சூழ வாழ்த்து உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: தேங்க்யூ. நன்றி.

0: வாழி நலம் சூழ என்று வாழ்த்திய அந்த உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கி கொண்டிருக்கும் சபரி வானொலி 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11:14. இந்த நிமிடத்தில் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அனைவருக்கும் பொன்னான இய காலை வணக்கத்துடன் கரூர் மாவடியாங்குடியிலிருந்து ரகுபதி.
0: வணக்கம் ஐயா. வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: கோயம்புத்தூர் ராஜேஷ் அவர்களுக்கும் காலை வணக்கம்.
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஐயா. நம்ம சபரி வானிலையில் போய் சபரியாக சூப்பராக இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று 4வது ஆண்டு நம்ம உதய விழாவை சிறப்பாக வானொலியில் நேரலில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைத்து நேயர் உறவுகளுக்கும், நிலைய இயக்குனர் கீதநகன் ஐயாவுக்கும், அனுசுயா மேடம் அவர்களுக்கும், விஜய் அரசகுமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: மேலும் பாருங்க,
1: எனக்கு பாடல் பாட வராது ஐயா.
0: பாடுவார் ஐயா,
1: பாடல் கேட்கத்தான் தெரியும்.
0: பாடுவார் ஐயா, நம்மிடம் பாட மாட்டார்
3: ஐயா. தெரியும், பாட ஓட தெரியும்.
0: ஆமா, ஓடுவார்.
1: தெரியும். அவன் நம்ம ஃபேவரட் ஜூலி கணபதி வருவாங்க.
2: உங்களுக்கு நம்ம சபரி வானொலியில் ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது. பேர் உங்களுக்கு வருவதற்கு என்ன காரணம்?
1: காரணம் நம்ம நேயர் சொந்தங்கள் அறிவுறுத்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு கருத்து சொன்னா கரெக்டா அதுக்கு உண்டான பதில் சொல்லுவேன். அதனால நாட்டம் இவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்பாங்க. அதோட
3: சொல்லுங்க. நிறைய தங்கம் எல்லாம் வைக்கிறதா கேள்விப்பட்டேன்.
1: ஆஹ், இருக்குது. இப்ப கூட வீட்டுல 54 கிலோ தங்கம் இருக்குதுங்க ஐயா.
2: அனந்த பத்மநாபர் சுவாமி கோவில்ல இருக்கிற தங்கம் கூட இன்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரலாம். ஆனா ரகுபதி சார் வீட்டுல இருக்கிற தங்கம் அவருக்கு மட்டுமே சொந்தமானது.
1: இன்று சிறப்பான நாளை நம்ம கொண்டாடுகின்றும் பொன்மனச் செல்வன் திரைப்படத்திலிருந்து பொட்டு வைத்த தங்கக்குடம், நாம தொட்டு தொட்டு இழுத்து வரும் சபரி வானொலியின் நேயர்கள், இந்த சிறப்பான பாடல்
2: வருவதற்கான அந்த முழு பெயர் சபரி வானொலியின் தங்கக்குடம் இந்த இருக்கு. அதுக்கா ரெண்டு பேர்
1: குடும்பம்
0: ஐயா சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்க உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள்.
0: நன்றி உங்களுக்கு தானே ஐயா, நன்றி. நீங்கள் சொல்வது போல்
1: நாங்கள் எப்போதும் போல ஹைவே ரோட்ல பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: நீங்க சொன்னது
1: வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா. நம்ம நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, அடுத்த முறை 5வது ஆண்டு விழாவிற்கு அனைவரும் ஒரு இடத்துல நம்ம ஒன்று கூடுவோம்.
0: நிச்சயமா
1: ஏற்பாடு செய்யுங்கள். நானும் என்ன செய்யணும் அதை செய்யறேன் ஐயா.
0: நிச்சயமாக செய்வோம் ஐயா.
1: 5வது வருஷம் நம்ம ஒரு இடத்துல கொண்டாடுறோம்.
0: சாதாரணமா போக மாட்டாரு, ஆடிக்கினே போவாரு ஐயா. ஐயா சாதாரணமா போக மாட்டாரு, ஆடிக்கினே போவாரு ஐயா.
1: பாடல் கேட்டு கூட ஆடிக்கொண்டே போக வேண்டியதா?
2: அது மதுர ரசத்துக்காக அல்ல, வீட்டில் செய்யும் அந்த
0: ஐயா.
2: இன்னும் கலந்து போகல அந்த ரசத்துக்காக.
0: இன்னொரு கேள்வி விட்டுட்டு இருக்கல ஐயா.
1: சொல்லுங்க.
0: அந்த சிவகாசி ரதி அது யாருன்னு சொல்லி விட்டுருக்கல?
1: அனைவரும் அடுத்த 5வது வருஷம் சிறப்பாக கொண்டாட வேண்டும்.
0: நிச்சயமா ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கள் ஐயா, செய்து விடுவோம்.
1: நன்றி
0: ஐயா. வாங்க ஐயா.
3: நன்றி.
0: கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அழகான ஒரு பாடல் கேட்டுள்ளார். இதோ பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: பெயர்கள் கேட்ட அந்த பாடல் பொன்மனச்செல்வன் திரைப்படத்தில் மலிஷா வாசுதேவன் மனோஜ் சிச்சா பாடிய பாடல். கரூர் ரகுபதி அவர்கள் வாழ்த்தி அந்த பாடலை கேட்டிருந்தார்கள். அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தவறை இணையதள பண்பலை ஒளிபரப்பு 3வது ஆண்டை நிறைவு செய்து இன்று 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது சபரி வானொலியின் நிகழ்ச்சிகள் குறித்து நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கூறி வாழ்த்துக்களை கூறி பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களோடு நிலைய இயக்குனர் கீதரேசன் சார் அவர்களும் கும்பகோணத்திலிருந்து மனோகரன் அண்ணா அவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் சந்திக்க இருப்பது யார் என்று பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க, நான் சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா ரஜேஷ்? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: கும்பகோணம் சாரு, நம்ம இயக்குனர் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் சிறப்பாக இருக்காங்க. எப்படி நம்ம நிலையத்துல சபரி வானொலியோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க
2: ஐயா.
1: நான் முதல்ல வந்து கவிதை ஒன்று சொல்லிடுறேன். இன்று 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நமது சபரி வானொலி பற்றி மென்மேலும் வளர்ந்து சிறந்து ஒரு நல்ல இடத்துக்கு இப்ப வந்துருச்சு. இருந்தாலும் மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாம ஒரு கவிதையும் சொல்றேன் கேளுங்க. காற்றில் மிதந்து வரும் கானங்களின் சங்கமே, ஊரெல்லாம் பாடல்களை உயிர்ப்போடு தருபவனே, பாட்டோடு நலமான பேச்சுக்களும் இணைந்தே கேட்போர் மனங்களில் குடியேறும் சபரி வானொலியே, அறிவை தந்து ஆனந்தம் வழங்கி நாளின் சோர்வை நாடோடியாக்கும் எல்லைகள் இல்லா இசைப்பயணத்தின் இனிய குரலாய் இணைந்திருக்கும் சபரி வானொலியே, இன்று போல் என்றும் இசைமழை பொழிந்து வானலைகளிலே என்றும் வாழ்க. இனிய சபரி வானொலி ஆண்டு நல்வாழ்த்துக்கள்.
2: சிறப்பு,
0: மிக அற்புதமான கவிதை. இதுவரைக்கும் உங்களுக்கு பாட தெரியும் தான் நினைச்சோம், இப்ப கவிதையும் ஏற்றுறீங்க, சிறப்பா. கவிதைக்கு வாழ்த்துக்கள்.
3: அங்க நிகழ்ச்சியில நீங்க வந்து ஒவ்வொரு கவிதை சொல்லிட்டு பாட்டு போடலாம்.
1: நாங்க இருந்தோம் இப்பதான் அப்படி கொஞ்சம் இதோட இந்த நல்வாழ்த்துக்கள் எல்லாம் நம்மளோட இயக்குனருக்கு தான் போய் சேரும். அவர் தான் எங்களை எல்லாம் அறிவிப்பாளராக ஆக்குனாரு.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அவரையும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்லுங்க பிளீஸ், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். அவரை ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்லுங்க. அவரு அதை செய்யணும்னு நினைக்கவே மாட்டேன்றாரு.
2: வருகிறேன் ஐயா, வருகிறேன் ஐயா.
3: நீங்க வராது பண்ண நாளைக்கு பண்ணா கூட நல்லா இருக்கும்.
0: அறிவிப்பாளர்களோடு மட்டும் இல்ல, அவங்க சொன்னதுதான், நம்ம சபரி வானொலி நேயர்கள் எல்லோரோட சார்பாகவும் கீதநேசன் சாருக்கு ஒரு விண்ணப்பம், நாங்களும் விரைவில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை துவங்கணும். நீங்க
3: என்ன பாட்டு
1: வந்து? நாளாம் நாளாம் திருநாளாம் பாடல்,
0: நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாடல். உங்கள் பாடல் வரும், கேளுங்கள்.
1: சொந்தங்கள் அனைவருக்குமாக நிச்சயமாக நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி,
1: தேங்க்யூ.

0: நாலாம் நாலாம் திருநாளாம் என்று அழகான ஒரு பாடல் வெளிச்சென்றது. இன்று திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சபரி வானொலி நான்காம் ஆண்டு அடியெடுத்து வைத்து சிறப்பான நிகழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் அழகாக வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதயம் கடிந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் மற்றொரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம் ஐயா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாரம்பட்டி அபிமன்னன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. இணைப்பில் இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வணங்குகிறோம்.
1: நமது சபரி வானொலி இன்று பிறந்த நாள் நாலாம் ஆண்டை அடியெடுத்து வைக்கும் சபரி வானொலிக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி, வாழ்த்து உள்ளத்திற்கு நன்றி ஐயா.
1: இதை வந்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் ராஜேஷ் ஐயா, மனோகரன் அண்ணா, அனிஷ்கா மேடம், இவங்கெல்லாம் ரொம்ப பாடல்களை அழகாக தொகுத்து வழங்குறாங்க. நிகழ்ச்சி நல்லா போய்கொண்டு இருக்கிறது.
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி.
1: அவங்களுக்கும் நம்ம சபரி வானொலி சார்பாக நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன்.
0: நன்றி ஐயா.
1: இந்த சின்ன குழந்தையா இருந்து இந்த அற்புத வானொலி பெரிவனாக வளர்ந்து நல்ல பேரை எடுக்கணும், நல்ல நேயர்கள் அழகாக வந்து நல்ல பாடல்களை கேட்கணும்.
0: நிச்சயமா.
1: மேலும் நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் கொண்டு போகணும் என்று நான் விரும்புகிறேன் ஐயா.
0: நிச்சயம், உங்கள் விருப்பம் நிறைவேறும் ஐயா.
2: வாழ்த்துக்கள்.
1: நமது ராஜேஷ் ஐயா எதை சொல்றாரு ஐயா, சொல்லுங்க.
2: அருமையான வாழ்த்துக்கள்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனால் இந்த அண்ணா ஐயாவை கட் செய்து விட்டு தம்பி என்று அழைக்கலாம்.
1: பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன நண்பருக்குள்ள அது ஒண்ணும் வேண்டாம். எல்லாம் நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருக்கேன். நீங்க உங்க வீட்டுல நல்லா இருக்கீங்களா?
2: இந்த நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லுங்க.
1: நமது சபரி வானொலியில இதயராகம் மற்ற அந்த எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்குதுங்க ஐயா. கேக்கு நல்லா இருக்குது. பாடல் இந்த ஒளிச்சட்டிக நல்ல நல்ல தரமா எடுத்து கொடுக்குறாங்க.
2: உங்களின் 12 பாடல்கள் கொத்தாக இதயராகத்தில் வழங்கும் பொழுது உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது?
1: எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. எந்த வானொலியிலயும் ஒரு அந்த மாதிரி கூப்பிட்டு அழைச்சி நம்ம இது பண்றது இல்லை. நம்ம சபரி வானொலியில நம்மள கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் உரையாடல் வச்சு நம்ம நேயர்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு மகிழ்ச்சியா இருந்ததா கேட்கும் போது பாடல் கொடுத்ததுக்கா எனக்கு உதவியாக இருந்த நமது மனோரணனாதான் எனக்கு நான் நன்றி சொன்னாரு.
2: எனக்கு அவர்தான் நிகழ்ச்சிகள். எந்த பாடல் வேண்டும், என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு படம் இப்ப வந்து அந்த வாழ்த்து சொல்றதுக்காக குற்றவாளி படம், அந்த படத்துல இருந்து வாழ சொல்லுங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் சொல்லிட்டு ஒரு பாடல். நேர்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பாடலை கொடுங்க. அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில பாடலை கேட்கலாம்.
2: நிச்சயமாக நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வரும்.
1: நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி
1: நன்றிங்க ஐயா.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாரம்பட்டி அபிமன்னன் ஐயா அவர்கள் வாழ்த்துச் சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இது அவர் கேட்ட பாடல்

0: வாழச் சொல்லுங்கள் வாழ்த்துச் சொல்லுங்கள் என்று அழகான ஒரு பாடலை தேர்வு செய்திருந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தம் ஆரம்பட்டி அபிமன் ஐயா அவர்கள் அழகான ஒரு வாழ்த்தையும் தந்தார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நேர் சொந்தம் ஒன்று. வணக்கம் ஐயா வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. தென்காசி மாவட்டம் சோழசேரி சுப்பிரமணியன் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா உள்ளேன் ஐயா. நீங்கள் நலம் தானா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. மகிழ்ச்சியுடன்
2: வாருங்கள். நீங்கள் நமது வானொலியின் மாஜி அறிவிப்பாளர்.
1: எல்லாரும் தெரியும், நம்ம அங்க பாத்துருக்கோம், நேரம் எல்லாருமே தெரியும்.
2: நமது சபரி வானொலியின் நிகழ்ச்சிகளை பத்தி என்ன
1: சொல்றீங்க? 4 வருஷமா சபரி வானொலியில இருக்கதான் செய்தோம். நம்ம சமீபத்துல பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால ஒரு 1.5-2 மாசமா வர முடியல.
2: என்னோட
0: ஓட்டுநருக்கு சொல்லுவாங்களே ஆக்டிங் டிரைவர், அது போல யாருன்னா அறிவிப்பாளர் இல்லைன்னா உடனே அவர் அறிவிப்பாளர் ஐயா.
1: என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க ஐயா? அரவிந்தன் படத்துல இருந்து தங்க சூரியனே எங்க மனசுல அந்த பாட்டியா? இங்க இன்னைக்கு நான்காவது அடியெடுத்து வைக்கும் சபரி வானொலி மென்மேலும் வளர நான் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பேன். வானொலி
2: தாங்கள் கூறிய வாழ்த்துக்களுக்கு மிகவும் நன்றி. தாங்கள் கேட்ட பாடல்கள்
0: நன்றி. வாழ்த்துக்கள்
1: எனக்கு இன்னைக்கு ரொம்ப வாய்ப்பு வழங்கியதுக்கு நன்றியா.
0: நன்றி நன்றி. கலந்து கொண்டு எங்களை வாழ்த்தியதற்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதை நீங்கள் கேட்ட பாடல் ஐயா.
1: நன்றியா.
0: நன்றி. தென்காசி மாவட்டம் வீரகேரளந்துருட்டம் சொலச்சேரி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் சபரி வானொலியை வாழ்த்தி அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார். இது அவர் கேட்ட பாடல்.

0: ஒழித்து ஓய்ந்த அந்த அழகான ஒரு பாடல் அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதுவட்டம் சொலைச்சேரி சுப்பிரமணியவர் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒழிச்சென்றது. வாழ்த்திய அந்த உள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: இன்று நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சபரிமலையோடு இன்று போல் என்றும் வாழ்க பல்லாண்டியால் அன்புடன் வாழ்த்துவது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: நன்றி, நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள், வணங்குகிறோம். மற்ற மகிழ்ச்சி வாழ்த்தி
2: வணக்கம். வணக்கம் பாபு. வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார். முள்ளக்காடு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் செல்லும் வழியில இருக்கு சார். அதாவது ஊர் முள்ளக்காடுன்னு பேர் வந்துருக்கு. முன்னாடி வந்து முல்லைப்பூக்கள் நிறைய இருந்துச்சுன்னு சொல்றாங்க, அதனால அப்படியே அந்த மருவி முள்ளக்காடு ஆயிடுச்சு. அது இப்ப வந்து இப்போ பூரா காடுகள் தான் அதிகமாயிட்டு. முன்னாடி முல்லைப்பூக்கள் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க, இப்ப பூரா அப்படியே காடுகளெல்லாம் முள்ளக்காடு ஆயிடுச்சு. ஆமாங்க சார், அதாவது 50-70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனால அப்படி சொல்றாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பூரா காடுகள்
2: ஆயிட்டு.
1: நான் வந்து வெல்டிங் வேலை பாக்குறேன் சார், பிளான்ட்டுக்குள்ள வெல்டிங் வேலைக்கு போவேன்.
2: பொழுதுபோக்கு
1: வானொலி கேட்பதான் சார். வானொலி கேட்பது, வானொலியில் பேசுவது, நேரடியில் பேசுவது, பிறகு கடிதம் எழுதுவது, இதுதான் பொழுதுபோக்கு.
0: ஐயா
1: சொல்லுங்க.
0: அவர் இரும்பை பத்த வைப்பார்.
1: ஆமா சார்.
0: நாமும் அதெல்லாம்
1: இல்லையா,
0: நாம என்ன, நாம மத்தவங்களோட விளையாட்டுல பத்து வைப்போம்.
2: அப்புறம் வீட்டுல அதிகமா அடி வாங்குவீங்கன்னு கேள்வி போட்டேன்.
1: ஆமாங்க சார், ஆமா சார். மனைவிக்கு வந்து அதாவது சார் செல்ல எப்பவும் ரேடியோ தான் பேசிக்கிட்டு இருப்போம். சாப்பிடும் போது சில நேரம் நோண்டிட்டே இருப்போம், திட்டு விழுந்துட்டே இருக்கும். சில நேரம் சார்ஜர் போட்டே பேசிக்கிட்டு இருப்பேன், அப்பவும் திட்டு விழும். திட்டு வைக்க மாட்டேன், திட்டு விழுந்துட்டே இருக்கும்.
2: கையில பெரம்பு வச்சுக்கிட்டா
1: நிப்பாங்களா? பள்ளிக்கூடம் அவங்க டீச்சரா இருக்காங்க, பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் பெரம்பு வச்சிருப்பாங்க. அதுவும் இப்ப இப்ப பெரம்பு எடுக்க கூடாதுன்னு அரசு உத்தரவு இருக்கு.
0: நேரலையில போது பிறகு தனி பக்கத்துல வந்து சொல்லுவாரு அடி வாங்குவது.
1: ஓகே சார்,
0: ஓகே
2: சார். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து காதல் எழுத்தனம் படத்துல இருந்து காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் சார், அந்த பாடல் கொடுத்துருக்கோம்.
0: நிச்சயமா ஐயா,
1: இது நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார், உங்களை பேசுறது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார, நன்றி.
0: தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு ஐயா அவர்கள் நம் வானொலியை வாழ்த்தி சென்றுள்ளார். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு இது அவர் கேட்ட பாடல்.

0: நேயர்கள் கேட்ட அந்த பாடல் காதல தினம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் சொர்ணலதா பாடினார்கள். முல்லைக்காடு பாபு தூத்துக்குடியைச் சேர்ந்த நேயர் அந்த பாடலை கேட்டு நமது சபரி வானொலிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் தேவனூர், ஜோதிலட்சுமி.
0: வணக்கம் ஜோதிலட்சுமி அவர்கள். இன்று நமது சபரி வானொலிக்கு மூன்றாவது ஆண்டு நிறைவு செய்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இது குறித்து உங்கள் கருத்து?
1: ஒரு இணையதள வானொலி வந்து இத்தனை வருடங்கள் நேர்கள்ட்ட இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு இன்னைக்கு நிறைய இணையதள வானொலி வந்துட்டு இருந்தாலும் சபரி வானொலியும் நிலச்சி அதுல போட்டு போட்டு நிலச்சி இத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கிறது அது ஒரு சிறப்பு. அது நான்காம் ஆண்டுல ஒரு அடி எடுத்து வைக்கிறதுல என்னுடைய இனிய உதயநாள் நிறைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறார்.
2: நன்றி நன்றி நன்றி.
0: இருக்காரு அவர் கேட்பாரு.
1: ஒரு கூட்டுக்குள்ளான அரவணைச்சி எவ்வளவோ மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தீர்த்து எல்லாரையும் ஒற்றுமையா கொண்டுட்டு போறதுல இயக்குநருடைய பங்களிப்பு தான் மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லணும். அந்த பணியை வந்து இன்னைய வளர்ச்சி சிறப்பா செஞ்சுட்டு வர ஜீதமோகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை.
2: நன்றி நன்றி.
3: ஜோதிலட்சுமி அவர்களே, ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. நீங்க வந்து உலக சர்வதேச நேயர்னு கேள்விப்பட்டேன், உண்மையா?
1: ஆமாப்பா.
0: தங்களின் வானொலி அனுபவங்களை சுருக்காக.
3: வானொலி எங்க ஆரம்பிச்சீங்க, எங்க இப்ப போயிட்டு இருக்கீங்க?
1: என்னுடைய வானொலி வந்து பாத்தீங்கன்னா 2004 பத்தாவது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வானொலிங்கிறது என்னுடைய கவனத்துக்கு வந்தது. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து உள்ளூர் வானொலி தான் அறிமுகமாகும். ஆனா எனக்கு மட்டும் இதுல வித்தியாசமா வந்து வெளிநாட்டு வானொலி தான் முதல்ல அறிமுகமாச்சு. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா இலங்கை வானொலி, இலங்கை வானொலி அடுத்து சீனா வானொலி, சீனா வானொலி அடுத்து பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருந்து வர வெரிசாஸ் வானொலி, வெரிசாஸ்ல இருந்து அப்படியே வத்திகான், ரோம் நாட்டுல இருந்து வர வத்திகான் வானொலி. இப்படி இது எல்லாத்தையும் கேட்டு கலந்துகிட்டே கட்டுரை போட்டு எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சுதான் எனக்கு உள்ளூர் வானொலி அறிமுகம். அதே காலகட்டத்துல வந்து சொல்லிக்கலாம், அதுக்கு அத்தனை வானொலி கேட்டதும் அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளூர் வானொலி பக்கமே நான் வந்து எல்லா வானொலியும் இப்ப கேட்க ஆரம்பிச்சு இப்ப இணையதள வானொலி வரைக்கும் வந்து நான் அங்கே கேட்டுக்கிறேன்.
0: இணையதள வசதிகள் இல்லாத பொழுதே இத்தனை வானொலிகளை கேட்டிருக்கிறீர்கள், சிறப்பு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எந்த பாடல் வேண்டும், என்ன பாடல் வேண்டும்?
1: இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலக பெற்றோர்கள் தினம்னு ஒரு சிறப்பான தினம். இந்த தினத்துல வந்து எனக்கு வந்து அம்மா பாடல் கேட்கணும்னு ஆசை. எனக்கு வந்து அதனால ராம்பரத்துல இருந்து ஆறாறு நான் இது பாடேன். அதே எங்க அம்மாவுக்கும் நான் தாளாத்து பாடுற மாதிரியே இருக்கும். அந்த பாட்டை கேட்கும் பொழுது அப்படியே ஒரு மனநிலையே கொஞ்சம் மாறும். ஆனா எனக்கு இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து சபரி வானொலியில கேட்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிய சிறப்பா தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற கோவை சேர்மா நகர் ராஜேஷ் அவர்களுக்கும், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரம் அப்பா அவர்களுக்கும், சபரி வானொலி நிலைய இயக்குனர் திரு சீதநேசன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
2: நன்றி நன்றி.
0: பாடல் வரும்.
2: நன்றி நன்றி. ஐயா, ஓரிரு வரிகள் பாடுவார்களா?
0: இல்லை, அவர்கள் பாடுவதை கடிதம் அவர்கள் நிறைய சிறப்பான முறையில் பதிவுகளில் தான் சிறப்பாக பேசுவதில் அதிகம்.
2: சரியா சரியா.
0: ஆர்வம் அதிகம்.
2: நன்றி நன்றி.
3: ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட ஐயங்க, ஒரே ஒரு ஒரு ஜோக்கு ஒண்ணு
2: சொல்லுங்க ஐயா.
3: நான் கேக்குறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லணும். தேங்காய் பால் எதுல இருந்து வருது?
2: தேங்காய் பால் ஐயா. தேங்காய் பால் தேங்காயில இருந்து வருது.
3: கரும்பும் பால் எதுல இருந்து வருது?
2: என்ன பாலியா?
3: கரும்பும் பால். கரும்பும் பால்ல எதுல இருந்து வருது? கரும்பு பால்.
2: கரும்பு கரும்பு கரும்பு
3: கரும்புல வரும். இந்த கோபால் கோபால்ங்கிறாங்க, அது எதுல இருந்து வரும்?
2: அவங்க அப்பா பேர் தெரியாது ஐயா எனக்கு.
3: தேங்காய்
2: பால் தேங்காய் வருது. கோதாயா கோன்னா என்னயா கோ அரசனா பசுவா
3: நானும்
2: ஜோக்குதாய சொல்றேன். கோ ஐயா கோ இல்லையா, கோ என்றால் என்ன? கோ
3: என்ன
2: கலாய்க்கலாம் பாத்தீங்களா? இது வருகிறது ஐயா, பாடல் கேட்டு பகிழ்வோம். நீங்க சொல்லுங்க, அது கூட சொல்றீங்க, நீங்களே சொல்லிடுங்க ஐயா. சரிங்க, பாடல் போட்டுருங்க. பாடல் போடலாமா? வரவங்களா? சரிங்க, போட்டலாம் ஐயா.

0: என்ன நேர்களே, பாடலை கேட்டீங்களா? ஒரு அருமையான தாலாட்டு பாட்டு. தாய்க்கே குழந்தை வந்து பாடுற மாதிரி அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி கேட்ட பாடல், அருமையான பாடல். இன்னைக்கு பெற்றோர் தினம் இல்லையா, அதனால தான் அந்த பாடலை கேட்டாங்க. இப்போ நம்ம மணி என்னான்னு பார்த்துட்டு அடுத்த நேரம் சந்திப்போம். இப்பொழுது நேரம் 12:08 ஆகிறது. இப்போ அடுத்த நேரம் இப்பொழுது நாம் சந்திப்போம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
0: உங்களுக்கு என்ன பாடல் வேணும் முதல்ல சொல்லிடுங்க.
1: எனக்கு வந்து மீனவ நண்பன் படத்துல இருந்து நேரம் பௌர்ணமி நேரம்ங்கிற பாட்டு வேணும். சபரி வானொலிக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்க. மிக சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அற்புதமா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மேலும் மேலும் இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் கொண்டு வரணும். நம்மளெல்லாம் அதுல எப்பவுமே நேர்களை பங்கேற்க வைக்கணும். இன்னும் நிறைய நேர்கள் இதுல கலந்துக்கணும் சார், நல்ல முறையில இது பண்ணணும். கீதநேசன் சார் இயக்குனர், அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நிகழ்ச்சி வந்து இந்த காட்டில் வரும் கீதம் நிகழ்ச்சி எல்லாம் வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நான் நிறைய இந்த ஆன்லைன் எஃப்எம் கேட்கிறோம், அதுல எங்கேயும் ஒளிபரப்புற மாதிரி தெரியல. அந்த வகையில சார் உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார்.
2: இது என்னுடைய முயற்சி.
1: ஆதேவாக்கி அழகு பாக்குற உங்களுக்கு நாங்க நிஜமாவே வாழ்த்துக்கள், நன்றி.
2: எங்களுடைய முயற்சி
0: சொல்லிட்டு போங்க. நீங்க சமையல்ல வந்து சிறந்த ஒரு
2: வல்லுநர்,
0: சிறந்த ஆளுநர் கேள்விப்பட்டேன்.
2: வல்லுநர்
0: சமையல்ல
1: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சமைக்க தெரியும் அவ்வளவுதான்.
0: எனக்கு என்ன தெரியுமா, சாப்பிடத்தான் தெரியும், எனக்கு சமைக்க தெரியலையே.
1: அப்படி இல்ல சார், அண்ணா உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், சாப்பிடுற நம்ம சமைக்கிற பொருளை சாப்பிட்டு ஆர்வமா அது நல்லா இருக்கு அது நல்லா இல்லைங்கிற ஒரு டிஸ்கஷன் கொடுக்கறதுக்கு வந்து சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய டானிக் மாதிரி. அதை வச்சுதானே அவங்க மேற்கொண்டு நல்லா சமைக்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க.
0: இந்த சமையல நீங்க ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆஹா பிரமாதமா புவனேஸ்வரி செஞ்சிருக்காங்கன்னு இந்த எந்த சமையலா உங்களை பாராட்டிருக்காங்க வீட்டுல உள்ளவங்க.
1: சமையல் எதுன்னு சொல்லணும்னா நான் பத்தி மட்டும் சாத்து மீது டெய்லி பண்ற விஷயத்துல சாத்து மீது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசம் ரசம்
0: சொல்லுவாங்க.
1: ஆமா ஆமா ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு யார் வந்தாலும் சொல்லுவாங்க. ரசம் நல்லா இருக்கும். அப்புறம் நான் பண்ற ஸ்வீட்னு சொல்லணும்னா பால் கொழுக்கட்டை, அது வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல எல்லாருக்கும். அதனால அந்த
2: எங்க வீட்டுல சொன்ன ஐயா இந்த ஒரு பாட்டுல வர மாதிரி உப்புமா கிண்டி வையடி, அதுக்கு
0: உப்பு போட்டு
2: அதுக்கு பக்குவம் என்ன சொல்லடா அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றது,
0: மரியாதையா நீங்க சொல்றோம் அப்படிங்கிற போய் மரியாதை உப்புமா கிண்டி வையடினா பக்குவம் என்னடான்னு தான் கேட்பாங்க.
2: அதனால பயந்து போய் அதுக்கு எனக்கு உப்புமாவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் ஐயா.
0: பரவாயில்ல, உங்க ஒரே நீங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்க
1: சபரி வானொலி மேலும் மேலும் வளர்ந்து வரணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, இதே மாதிரி வாய்ப்பு.
2: நன்றி நன்றி, வாழ்த்து உள்ளதுக்கு நன்றி. கோவையிலிருந்து புவனேஸ்வரி அவர்கள் வாழ்த்து சென்றுள்ளார்கள். அவருடைய பாடல் இதோ கேட்டு மகிழ்வோம்.

0: நீங்கள் கேட்டால் வீணக நண்பன் திரைப்படத்தில் வாணிஜெயராம் பாடியது. கோவையில் இருந்து வாழ்த்துக்களை சொல்லி பாடலை கேட்டவர் புவனேஸ்வரி. இப்பொழுது திருச்சியில் அடுத்த நேரில் வணக்கம்.
1: நமது அன்புள்ள அறிவிப்பாளர் நமது கோவை ராஜேஷ் அப்புறம் கும்பகோணம் மனோகரம் இருவருக்கும் இனிய இனிய வாழ்த்துக்கள். அதே போல நமது உதய விழா நான்காம் ஆளுக்கான காணக்கூடிய நமது சபரி அவர்களுக்கும் நமது ஜீவநேசன் நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நிகழ்ச்சி இணைவது கிருஷ்ணகிரி மாவட்டம் சுருகநல்லி கோவிலுடைய கனவை மூவருக்கும் இனிய வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.
1: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கா? உதவிகரமாக போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பூரவே எல்லா வருஷமும் அனைவருந்து அனைத்து நேயர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த வானொலிய அனைவரும் துணை இருந்து இந்த வானொலிக்கு ஒரு இனிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். நான்காவது குழந்தைக்கு
3: கலகராஜ்
0: தங்களுக்கு இந்த நிகழ்ச்சி என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து என் மகன் அந்த படத்துல இருந்து போன் பப்படி போடப்படி என்ற பாட்டு கொடுங்க. அனைவரும் கேட்டு ரசிப்போம்.
3: நான் வந்து என்ன தெரியுமா நினைச்சேன், என் மகன் சொன்னவனே எனக்கு வேற பாட்டு ஞாபகம்.
1: அந்த பாட்டுலாம்
3: அத்தனை பேரும் உத்தமதான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு பாட்டேன். அதான் பாடம் பாட்டு பரவாயில்ல.
1: பிரிக்கக்கூடிய வார்த்தை அது வேண்டாம். அந்த பாட்டை கொடுங்க. இந்த பாட்டை
3: இந்த நான் மூணாவது வயசு மூணாவது ஆண்டுலேருந்து நானும் ஆண்டு வந்து தத்தி தத்தி அங்கங்கே கீழே விழுந்து மேலே விழுந்து எப்பவுமே தத்தி தத்தி நானாவது வருஷத்துக்கு வந்துச்சு. குழந்தைங்கன்னா அப்படித்தானே தத்தி தத்தி கீழே விழுந்து தானே வளருவாங்க.
1: கண்டிப்பா அது அதோட இன்னொரு படி கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். இது என்ன தங்க பதக்கத்துல தத்தி செல்லும் முத்துக்கண்ணன் திருப்பின்ற பாட்டு கூட கேட்கலாம்.
3: அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அது மாதிரி வந்து எப்படியோ அப்படி இப்படி தட்டி விழுந்து கீழே விழுந்து மேலே விழுந்து நானாவது வருஷத்துக்கு தொற்றுச்சு. இதே மாதிரியே நல்லபடியா நல்லபடியா தட்டி விழுவாம நேரா நின்று நிறைய அழகா இருக்கு நடை போட்டு வரணும்னு நானும்
1: வாழ்த்துல செடி எழுதி நடந்து நல்ல ஒரு பெரிய குழந்தைய ஒரு பெரிய ஒரு மனுஷனா வளர வேண்டும் என்று என் குடும்பத்தின் சார்பாகவும் நமது நேயர் சொந்தங்கள் சார்பாகவும் நமது சபரி வானொலி சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: நிச்சயமாக உங்களால் நீங்கள் கேட்ட பாடல் வரும் பாடல் கேட்கலாம்.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் நூறுக்கம்.
2: நன்றி
1: இருக்கம்.
2: நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் துருக்கநல்லி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஐயா அவர்கள் வாங்கிச் சென்றார்கள். அவருடைய விருப்ப பாடலாக இதோ

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் ஐயா.
0: வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோயில பழனிசாமி இணைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: அருமையா இருக்கங்க. நமக்கு என்னங்க, இறைவன் அருளன் போயிருக்கும் போது நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம்.
1: நிச்சயமாக ஐயா.
0: சிறப்பாக நடக்கிறதா? கண்டிப்பாங்க. அது இருந்தா தானே வாழ்வாதாரமே போயிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு
1: இருக்கு. சந்தோஷம் ஐயா.
0: எல்லாமே போயிட்டு இருக்குங்க, எல்லாமே நல்லபடியா போயிட்டு
2: இருக்கு. உங்க வாழ்க்கை சொல்றேன்.
0: சபரி வானொலியின் நான்காம் ஆண்டு உதய விழா. தேடினாலும் கிடைக்காத செல்வம், தேடி தேடி அலைந்த நாட்கள், இசையினம் இன்ப வெள்ளம். தென்றல் வந்தால் நெற்பயிர்கள் தலையாட்டம், கண்ணிற்கு தெரியாத தென்றல் காற்று, சபரி எனும் இசை காற்று. செவிகளுக்குள் தேனாய் பாய்ந்து உடல் ஆடாமல் இருக்க, தலை மட்டும் அசைந்திருக்க, சபரி வானொலியின் இசை கேட்டு இதயத்தோடு மயிலிறகால் வருடி செல்கிறது. எங்களை சந்தோஷப்படுத்தும் சபரி வானொலிக்கும் நான்காம் ஆண்டு புதிய விழா வாழ்த்துகள். வாழ்த்தினால் மட்டும் போதாது, மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நேயர்களுக்கும் இதய துடிப்பை இசையோடு சீராக்க வேண்டும் என்பது எனது ஆசை. இன்னும் மென்மேலும் சாதனை படைத்து இசை எனும் நாதம் கொண்டு வானுயர்ந்து ஓங்கி ஒழிக்க வேண்டும். எங்கள் சபரி வானொலிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கிறேன். நான்காம் ஆண்டு வாழ்த்துகிறேன். என்றும் வானொலி நட்புடன் கோகிலா பழனிசாமி. படம் 190ங்க. பாடல் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். அந்த பாட்டு கொடுங்க.
2: உங்க கவிதை நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: நன்றிங்க, நன்றிங்க.
2: நன்றி உங்கள் பாடலுக்கு. உங்கள் பாடல் வரும், கேளுங்கள்.
0: நன்றிங்க, நன்றிங்க.
1: வாழ்த்து உள்ளதுக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா, மகிழ்ச்சி.
0: நன்றிங்க, நன்றிங்க.
1: ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோயிலில் பழனிசாமி அவர்கள் அழகான ஒரு கவிதை வடித்து நமக்காக பரிசாக தந்துள்ளார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இது அவர் விரும்பி கேட்ட பாடல், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என்று வாழ்த்து பாடல் தந்துள்ளார். கேட்டு மகிழ்வோம்.

0: பாடல் 100 திரைப்படத்தில் பி சுசீலா பாடியது. அந்த பாடலை கேட்டு வாழ்த்துக்களையும் நமக்கு கூறி சென்றவர் பிரசாம்பாளையத்தைச் சேர்ந்த சுசீலா பழனிசாமி அவர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: மூன்றாம் ஆண்டு முடிந்து 4ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறேங்க. மேலும் இந்த வானொலி சிறப்பா ஒழிக்கணும்னு நான் ரொம்ப ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே அறிவிப்பாளர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். உங்கள் இருவருக்கும் மிக்க வாழ்த்துக்கள், நன்றிகள்.
0: நிச்சயமாக உங்களை போன்ற ஒரு மூத்த நேயர் நமது வானொலிக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பது மிகவும் மகிழ்ச்சி.
1: ரொம்ப
0: இளைய இயக்குனர் ஜீவனேசன் சார் இருக்கார், அவர்கிட்ட 2 வார்த்தை பேசுங்க.
2: வணக்கம் அக்கா. வணக்கம்.
1: வணக்கம்.
2: நன்றி அக்கா. நன்றி நன்றி நன்றி ஐயா.
1: மேலும் மேலும் வளர்றதுக்கு நான் ரொம்ப வாழ்த்து தெரிவிக்கிறேன். குடும்பம் சார்பாக, நமது குடும்பம் சார்பாகவும்
2: மற்ற
1: அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: தாங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து நான் பாடும் நான் வாழ வைப்பேன் படத்துல ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. I wish you many more happy returns of the day. Ennodu paadungal nalvaazhthu.

0: ஆனந்த கண்ணீ அலைமோதுதம் எப்பவுமே இந்த சிரிப்பாவது பேர் கூட சொல்ல மாட்டேன் கண்டுபிடிச்சிருவாங்க. நமது மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் அந்த சிரிப்பு சிரிச்சிட்டோம்னா மனசுல உள்ள கவலை எல்லாம் பறந்துடும்.
1: என்ன படத்துல இருந்து பாட்டு
2: கேட்டாங்க ஐயா?
1: நிச்சயமா அதான் ஐயா உண்மை. அதாவது அந்த நான் வாழ வைப்பேன் அப்படின்ற வார்த்தைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வானொலி ஒலிக்குதா இல்லையா, நெட்டு கிடைக்கல, இணையம் வரல, எல்லாத்தையும் சொல்றது எங்க வளர்மதி அக்காது ஐயா. கடைசி வரல என்னோட இருந்து நிகழ்ச்சி முடிகிற வரலையும் இது நல்லா போகுது, தம்பி வரல பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாடலுக்கும் கடைசி வரல இருப்பாங்க ஐயா. நான் வாழ வைப்பேன் என்ற வார்த்தைக்கு அது உண்மையிலே அதுதான் ஐயா அர்த்தம். என்னன்னு சொல்ல முடியல.
0: ஒளி வரலன்னா நம்ம அது சொல்லணும்ல, அவங்களுக்கு தெரியும். அதைத்தான் நான் செஞ்சேன். இதுல ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. ஒண்ணு கொடுங்க, ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மணி நேரம் கொடுங்க போறோம். நீங்க ஏன் அவ்வளவு நேரம் எடுத்து நம்ம உங்க டைமும் உங்க வேலையும் எடுத்து ஒவ்வொரு மணி நேரம் பேட்சாட்ட பிரிச்சு கூட கொடுக்கலாம்.
1: நன்றி. கரூர் வெங்கமேடு வளர்மதி அக்கா அவர்கள் விருப்பத்தில் இது ஒரு பாடல். வாழ்த்திய உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

0: ஒழித்து ஓய்ந்த அந்த அழகான ஒரு பாடல் கரூர் வெங்கமேடு வளர்மதிக்காரர்களின் விருப்பத்தில் ஒரு வாழ்த்து பாடல் அருமையாக ஒழிச்சென்றது. அவர்களுக்கு இதயம் கிடைந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள். நம் இணைப்பில் இருவர் இருக்கிறார்கள்.
1: அவர்களுடைய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம். பங்கேற்பதற்காக உங்களை நன்றியை தெரிவிக்கிறேன். சபரி வாங்கலியோடு உங்களோட நிகழ்ச்சிகள் பற்றியும் நம்ம சபரி வாங்கலிய நிகழ்ச்சி பற்றி சுருக்கமா சொல்லுங்க.
1: எனக்கு எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும். இந்த பாட்டு
3: சொல்லுங்க
1: சொல்லுங்கயா
3: வாழ்த்து சொல்லுங்க. வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி
1: சொல்ல சொல்ல வந்து நீங்க பேசுங்க. 3 வருடங்கள் முடிச்சு 4வது வருடமா அரி எடுத்து வைக்கும் நம் சபரி வானொலிக்கு பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இதை இயக்கும் இயக்குனர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம நம்ம எல்லாம் சேர்த்து விட்டவருக்கு
0: நன்றி நன்றி நன்றி.
1: நீங்க எங்க இருக்கீங்க நாங்க எங்க இருக்கோன்னு தெரியல. இந்த வானொலி வச்சு நம்ம எல்லாரும் சொந்தமா ஆகிவிட்டோம். ரொம்ப நன்றி.
2: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?

0: பிறந்த நாள் அந்த பாடலை சபரி வானொலிக்காக
1: நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பு. இப்பொழுது நமது சபரி வானொலி மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு ஒளிபரப்பாய் கொண்டிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது கோவை ராஜேஷ், என்னோடு கும்பகோணம் மனோகர் அண்ணாவும் இளைய இயக்குனர் கீதாசன் சாரும் இருக்கிறார்கள். இப்பொழுது நம் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம்
0: கும்பகோணம். கூறுங்கள் நமது சபரி வானொலி குறித்து உங்கள் கருத்து.
1: சபரி வானொலி மூன்று ஆண்டு முடிந்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. உதயத்தின வாழ்த்துக்கள். தொடர்ந்து நூறு ஆண்டு காலம் வாழ எல்லாருக்கும் பொதுவான இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன்.
0: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எந்த பாடலை விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு பிடித்தமான பாடல் அவர் எனக்கே சொந்தம் என்ற படத்தில் தேவன் திருச்சல் மலர்களே என்ற இனிமையான பாடலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: அதற்கு முன்பு நமது நிலைய இயக்குநரிடம் ஒரு வார்த்தைகள் பேசலாம்.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கங்க.
2: எப்படி இருக்கிறீங்க?
1: நமது சபரி வானொலி நிலையம் துவங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்று நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. தொடர்ந்து வெற்றி நிலைப்பட எல்லோருக்கும் பொதுவான இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன்.
2: நன்றி நன்றி ஐயா.
3: நீங்க வந்து அருமையா பங்கேற்று விட்டு உங்களுக்கும் ஒரு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
2: நன்றி ஐயா. நன்றி.
1: எனக்கு விருப்பமான பாடலை
2: தஞ்சாவூர் மாவட்டம்
1: பாட்டு முடிஞ்சா கட் பண்ணிக்கிறேன்.
2: சரிங்கய்யா. முகமது இக்பால் ஐயா விருப்பத்தில் அவர் வாழ்த்து சென்றுள்ளார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இது அவர் கேட்ட பாடல்.

0: பாடலை கேட்டோம், அற்புதமான ஒரு அழகான பாடலை கேட்டோம். அந்த பாடலை கேட்டுட்டு சென்றிருக்கிறவர் கும்பகோணம் ராஜபாபு, பாபா ராஜபாபு பாபபுரம்,
1: பாபராஜபுரம்,
0: பாபராஜபுரம் இஸ்பால் அவர்கள் கேட்ட பாடல், அருமையான பாடல், அற்புதமான பாடலை கேட்டு போனாரு, அவருக்கு ஒரு நன்றி. இப்போ அடுத்த நேரம் நம்ம அடுத்ததான் யார் வராங்கன்னு பார்க்கலாம்.

0: சபரி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிலையத்தில் நேரம் பிற்பகல் 12:57. சபரி வானொலி 4வது ஆண்டு அடியெடுத்து வைத்து அழகாக சென்று கொண்டிருக்கிறது. அவ்வேளையில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வாருங்கள் வாழ்த்துங்கள் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதனை முன்னிட்டு ஒரு நேர் சொந்தம் வாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறது. வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம். உலகம் முழுதும் ஒழித்துக் கொண்டிருக்க சபரி வானொலியின் 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வானொலிக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி நன்றி. வாழ்த்து உள்ளத்திற்கு நன்றி ஐயா. உங்கள் விருப்ப பாடல் ஒன்று சொல்லுங்கள் ஐயா.
1: விருப்ப பாடல் பார்த்தீங்கன்னா
0: திடீர்
1: நலம் வாழன்ஸ் நலம் வாழன்னு ஒரு பாடல் இருக்கீங்க.
0: ஆமாம் ஐயா, பிறந்தநாள் வாழ்த்து பாடல்.
1: ஆமாம் ஆமாம், அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: அப்படியே இருங்க ஐயா. ஐயா நம்ம ராஜேஷ் ஐயா இணையிறாரு, அவரோட உரையாடுங்கள் ஐயா.
1: ஆ சரிங்க.
0: ஹலோ
1: ஹலோ.
0: ஆ இருக்கிறார் ஐயா, லைனில் வாங்க ஐயா. ஹலோ
1: ஹலோ
0: ராஜேஷ்.
2: உங்களுக்கு பிடித்த பாடல்?
0: ஆ வந்து
2: பிடித்த பாடல் அவர்
1: நலம் பாடுறேன்னு சொல்லிட்டு பாடல் இருக்குங்களே.
2: ஓ,
3: யூ நோ வென் யூ ஆர் ஆர்டினரி மாய்ஸ்.
0: ஆ நீங்கள் பேசுங்க ஐயா.
2: தாங்கள் விரும்பி கேட்ட பாடல் ஒளிபரப்பாகும். தாங்கள் சபரி வானொலியில் எந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும். ஒரு நிகழ்ச்சியை சொல்ல குறிப்பிட்டு சொல்ல முடியும். எல்லா நிகழ்ச்சியும் தான் பிடிக்கும்.
2: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும்
0: ஐயா.
2: முறையில்
0: கேட்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் சபரி வானொலி என்ன பிடிக்கும் என்று கேட்பார்கள். ஆனால் நான் அரசடிக்கு போகும் ஆ சரவணன் ஐயா வந்தால் மட்டும் ஐயா
2: வந்தால்
1: சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கிட்டு
0: சொல்லுங்களே ஐயா, நீங்க தான் சொல்லலாம்.
2: சரவணன் வந்தால் மட்டும் என்ன பிடிக்கும் என்று கேட்பாங்க, என்ன கேட்பாங்க?
0: அவருடைய சிரிப்பு பிடிக்கும் என்று, அவருடைய சிரிப்பு பிடிக்கும் என்று ஒரு முறை சிரித்து காட்ட சொல்லுவேன் ஐயா.
2: ஓ
0: அது
1: நம்ம சபரி வானொலி பார்த்தீங்கன்னா எல்லா வானொலி அந்த வானொலியில பேசும்போது அது என்ன அறியாமலே அந்த சிரிப்பு அது வந்துடும். அது அதனால நிறைய அந்த அறிவிப்பாளர்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக சொல்லுவாங்க.
2: இல்லை மகிழ்ச்சியாவே இருப்பது சிறப்பு
0: தானே.
1: ஆமாம் ஆமாம். வந்து எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரே ஒரு குணம் அந்த சிரிப்பு மட்டும் மனிதனுக்கு உள்ள ஒரே ஒரு அதிசய குணமாக இருக்கக்கூடிய சிரிப்பு
2: தான்.
1: ஆமாம். அது அது எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த உலகத்துல வந்து நம்மளை இந்த படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது அந்த கடவுள் என்ன செய்யறாரு, நீங்க இந்த உலகத்துல அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிதான் இங்க நான் அனுப்புறாரு. அனுப்பும் போது நம்ம வந்து எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இப்படியெல்லாம் இருக்கும் பாருங்க, நம்ம வந்து சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிதான் அனுப்புறாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம நம்மள நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் துன்பமோ அந்த சந்தோஷமோ எல்லாம் நம்ம நம்ம தெரியக்கூடிய விஷயம் தான் எல்லாமே.
0: நிச்சயமா ஐயா. ஐயா மனோர ஐயா ஐயா மனோர ஐயா இருக்கிறார், அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க ஐயா.
1: ஆ சரிங்க.
2: மனோர் என்ன?
0: ஒரு நிமிஷம்.
2: ஆ அவரை
0: இருக்கிறார் ஐயா.
2: பாடலை கேட்கலாம்
0: ஐயா.
1: ஆ சரிங்க.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இன்னும் நல்லா இருக்கீங்க.
4: நலம்
1: பாட அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: நன்றி ஐயா, நன்றி. வாழ்த்துக்கு நிஜ நன்றிகள்.
1: நன்றி.
0: கடலூர் மாவட்டம் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் ஐயா அவர்கள் அழகாக வாழ்த்து சென்றுள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோ அவர் விரும்பி கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: நேர்கள் அருமையான பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது நமது நிலையத்தில் சபரி வானொலியில் இன்று 3வது ஆண்டை நிறைவு செய்து 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் சபரி வானொலியில் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று தன் வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்திருக்கும் நேர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: யார் பேசுறோம்? தீபா குமார். சொல்லுங்க, நம்ம வானொலிக்கு நீங்க அதிகமா பதிவு எல்லாம் போடுவீங்க. நம்ம சபரி வானொலியில எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எப்படி சபரி வானொலி நிகழ்ச்சிகளை எப்படி கேட்பீங்க சொல்லுங்க.
1: சபரி வானொலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. எனக்கு எங்க சித்தி எங்க அத்தை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சபரி வானொலிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 4வது ஆண்டு முன்னேற்றி வாழ்த்துக்கள்.
0: நம்ம நிலைய இயக்குனரும் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க.
2: வணக்கம். வணக்கம்.
0: ரொம்ப குணமான ஒரு நாள் இருக்காங்க.
2: நன்றி, வாழ்த்து உள்ளத்திற்கு நன்றி. நன்றி.
3: உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குமா?
1: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்குமையா? எங்களுக்கு காட்சி நிலவரம், கீதம், பிறகு இதய ராகம்,

0: இருந்து கேக்குறாங்க நம்ம வானொலிய. அப்படிங்கும் போது ஒரு சில நாள்களும் தடப்படுதா, ஒருத்தர் முடியலன்னா இன்னொரு அறிவிப்பாளர் யாராவது ஏதாவது நிகழ்ச்சி கொடுக்கலாம்.
1: நடத்தணுமா?
0: அறிவிப்பாளர்கள் எல்லாருமே நல்லா பண்ணுதாங்க. விஜயத்தை கும்பகோணம் மனவர் அண்ணா ராஜேஷ் அவர்கள் எல்லாருமே நல்லா முன்னிட்டு நடத்துறீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது தொடர்ந்து நல்ல முறையா இது பண்ணணும்.
1: நன்றி, உங்கள் விருப்ப பாடல்
2: நிறைவேறும். கவலைப்படாம இருங்க. உங்க பாட்டு என்ன பாட்டு வேணும்னு
0: சொல்லுங்க. சங்கமம் படத்துல இருந்து மணிசலி மணிசலி மணி சங்கமம் கேட்டிருக்கீங்க.
1: அருமையான பாடல், இதை கேட்டு மகிழ்வோம். அனைவரும் சங்கமமாக ஒன்றாக இருந்து பாடலை கேட்டு ரசிப்போம். நன்றி. திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் வாழ்த்துச் சென்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் விரும்பிய பாடல் இதோ.

0: ரெட்டையர்பட்டி தீபாகுமார் அவர்கள் விருப்பத்தில் ஒழிக்கவிருக்கும் பாடல் இது சற்று நேரத்தில் ஒழிக்கும். அதற்கு முன்பு நம் சிறப்பு விருந்தினராக பங்கு கொண்டிருக்கும் கோவை ராஜேஷ் ஐயா அவர்களையும் கும்பகோணம் மனோகர் ஐயா அவர்களுக்கும் ஒரு சிறு உரையாடல், பிறகு அந்த பாடல் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயா வரங்கள். ஐயா
1: வணக்கம். வணக்கம் சார். இந்த மாதிரி நிகழ்ச்சியில பங்கேற்று
0: பாடல்களை ஒளிபரப்புறாங்க.
1: ஆனா நாமளே ஒரு அறிவிப்பாளரா பேசுறதுக்கு வாய்ப்பளிக்கிற அந்த சிறப்பு உங்களுக்கு தான் இருக்கும். அதனால உங்களுக்கு உங்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தினர் சார்பாகவும் நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நமது சபரி வானொலிக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில வாய்ப்பு அளிச்ச உங்களுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமா உங்களுக்கும் மற்றும் நம்ம நிலைய அறிவிப்பாளர்கள் விஜயகுமார் அம்மா அனுஷியா மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சார்.
0: நன்றி நன்றி ஐயா.
2: அதே மாதிரியே வந்து நல்ல நிகழ்ச்சி எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. இன்னும் அதிகமா மேலும் மேலும் வந்து வளரணும் அப்படின்னு வாழ்த்துறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை வந்து சிறப்பு விருந்தினர்லாம் அழைச்சி இந்த நாலாவது வருஷத்துல அருமையா நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு போயிருக்கோம். நிறைய நேயர்களும் வந்து தங்கு வச்சு அவங்களுடைய கருத்தெல்லாம் சொன்னாங்க, நல்லா நல்ல பாட்டெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அப்புறம் உடன் பணிபுரியும் அனுஷியா மேடத்துக்கும் விஜய் மேடத்துக்கும் நம்ம அந்த வாழ்த்துக்கள். இன்று போய் என்று வாழணும் வாழணும் வளரணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல் முடிஞ்சோடனே வந்து நான் ஆணையிட்டால் படத்துல இருந்து பிறந்த இடம் தேடி இந்த பாடலையும் ஒளிபரப்பு செஞ்சு நிகழ்ச்சி முடிங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களோட உரையாடணும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: நன்றி நன்றி ஐயா. வணங்குகிறேன் ஐயா. மற்ற மகிழ்ச்சி இதுவரை எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி ஐயா.
1: மிகுந்த நன்றி சார். உங்களுக்கும் நன்றி.
0: நடைபெறேன். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கும்பகோணம் மனோகர் ஐயா அவர்களுக்கும் கோவை ராஜேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இதோ ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் விருப்பத்தில் பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: அழகாக ஒலித்து ஓய்ந்த அந்த அழகான ஒரு பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. விரும்பிய நேர் சொந்தம், திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் விருப்பத்தில் அழகாக வாழ்த்து தெரிவித்த அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் நானும் வாழ்த்த காத்து கொண்டிருக்கிறேன் என்று அழைப்பில் இருக்கிறது. வணக்கம் ஐயா, வாருங்கள். யார், எங்கிருந்து அழைக்கிறீர்கள்
1: ஐயா? நான் வந்து மகேஷ் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் ஐயா. இங்க இப்படி மழை வெயில்லாம் எப்படி இருக்குது?
0: வெயில் தானே இருக்கிறது ஐயா, மழை இல்லை.
1: இங்க நல்ல மழையா இருக்குது. சபரி மூன்றாம் வருடம் முடிந்து நான்காவது வருடம் அடியெடுத்து வைத்திருக்கிறதுக்கு மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். சபரி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மற்றும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வழங்கும் விஜயமேம் அவர்களுக்கு என் நன்றி. மற்றும் இதயராக வழங்கும் அரிசாமிக்கும் நன்றி. மற்றும் தலைவர் உங்க கீதனேசன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி. வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, மற்ற மகிழ்ச்சி.
1: அப்புறம் நமக்கு சின்னமா பேர்ல வந்து கண்மணிக்குள் சின்ன சின்ன மின்மினிகள் மின்ன மின்ன அந்த பாட்டு வேணும், எனக்கு பிடிச்ச பாட்டு ஐயா.
0: சிறப்பு ஐயா, சொல்லுங்கள் ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: நன்றி. வால்பேப்பர்ஸ் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன் ஐயா.
0: எப்படி ஐயா?
1: இன்டீரியர் ஒர்க்ஸ், அதாவது வால்பேப்பர்ஸ், கர்டன்ஸ், பிளைன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்குகள் பண்ணி கொண்டு இருக்கேன் ஐயா. நாரும் இல்லை
0: எல்லோருக்கும் கிடைக்காது இந்த ஒரு
1: கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. நம்ம நார்வேல கன்னியாகுமரி நான் நம்பர் ஒன்னா இருக்கேன் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு. உங்கள் கலை மேலும் வளர வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி எங்களுக்கும் எங்களை வாழ்த்தி உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, மற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து வானொலி கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி. உங்கள் பாடலும் சிறப்பாக இருக்கிறது. பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் கலக்குகிறீர்கள் நீங்களும்.
1: ஆமா, இடையில கொஞ்சம் வேலை இருக்கிறனால கலந்து முடியல ஐயா. வேலையில் டைட்டா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். நான் தான் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒத்தகி
0: பாருங்களே, வேலையும் பாருங்கள், அப்படி எங்களையும் பாருங்கள்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஐயா.
0: நன்றி நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நன்றி.
0: நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் அழகாக வாழ்த்து சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு கண்மணிக்குள் சின்ன சின்ன என்ற பாடல் இதோ அவரின் விருப்பத்தில்

0: அழகான ஒரு பாடல் ஒலித்து வைத்து சென்றது. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களின் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டமிகுந்தும் வாழ்த்திய அவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நானும் வாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறார் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரயாஸ்தான்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா. இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வாருங்கள் ஐயா, வாழ்த்துங்கள்.
1: இன்று நமது சுவை வானொலியில் 3வது ஆண்டு முடிந்து 4வது ஆண்டு துவக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி. வாழ்த்து உள்ளத்திற்கு நன்றி ஐயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இதோ உங்களுக்கு விருப்பப்பாடல் ஒன்று சொல்லுங்க.
1: என்னுடைய விருப்பப்பாடல் வாழ்க்கிற வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பூங்காற்றை இங்கே வந்து வாழ்த்தும்.
0: ஆஹா, நீங்கள் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் பூங்காற்றையும் வாழ்த்துக்கு அழைத்த உங்களுக்கு என் இதயம் கழிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இதோ
1: நமது சபை அனைவருக்கும்.
0: நிச்சயமாக ஐயா, இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணப்பட்டபிலிருந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் அழகாக வாழ்த்து சென்றார். வாழ்த்து சென்றதோடு மட்டுமல்லாமல் அழகான ஒரு வாழ்த்து பாடலையும் தேர்வு செய்துள்ளார். வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பூங்காற்று இங்கே வந்து வாழ்த்து என்று இதோ

அவருடைய பாடலுக்கு முன்பு கும்பகோணம் மனோகர் ஐயா அவர்கள் ஒரு பாடல் தேர்வு செய்திருந்தார். இது அவருடைய பாடல் மலம் வரும், கேட்டு மகிழ்வோம். பிறந்த இடம் தேடி வளர்ந்த திண்டலே இது.

ஒழித்து சென்ற அந்த அழகான ஒரு அருமையான ஒரு பாடல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரா நகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயாவின் விருப்பத்தில் அழகாக ஒழித்து சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சந்தங்களே. இதுவரை சபரி வானொலியின் 4வது ஆண்டு அடியெடுத்து வைத்ததை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக கும்பகோணம் மனோரன் ஐயா அவர்களும் கோவை ராஜேஷ் ஐயா அவர்களும் பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலியை வாழ்த்திய அத்துணைய நெஞ்சங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் நன்றியை பாதத்தில் உரித்தாக்குகிறேன். வாழ்த்திய அத்துணை உள்ளங்களுக்கும் மேலும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை எனக்கு. இது ஒரு பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன், நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்ப முதிபுரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நண்பனேர் அனைவருக்கும் என் சிறந்தாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இந்த பாடலுடன்